0: கொண்டிருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளால முடியாது அப்படின்னு யோசிக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே அடுத்தடுத்து விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல கிடைக்கும். ஸோ அதனால விடாமுயற்சி மட்டும் விடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்
0: வானொலியில்
1: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, செங்கோட்டையை கட்டியவர் யார்? செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே சூப்பரான ஒரு பாடல் தான் வந்திருக்கு. நம்மளுடைய சேலத்தை பத்தின பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன் கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மளில் பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துடுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ முதலாவதாகவே உங்களுக்கு என்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் புதினா கீரை எல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா. புதினா கீரை அப்படின்னாவே நம்மளுடைய சமையலில் சட்னி, துவையல், பிரியாணி, ஜூஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக வந்துட்டு ஒரு மனத்துக்காக அந்த கீரை வந்துட்டு பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபொலட், இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்துட்டு இந்த புதினாவில் மனச்சேர்மங்கள் செரிமான அசௌகரியத்தை குறைக்க உதவும். இதனால் வந்துட்டு செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதினாவுடைய வாசனையும் சுவையும் வாயில் புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னும், உடல் செல்களை ஆக்டிவேட் செய்வதற்காகவும் ஆக்சிடேட் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவக்கூடிய சேர்மங்களும் இதில் இருக்குது அப்படி மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ உடலுடைய இயல்பான பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாடுகளுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் கலோரி குறைவான புதினாவை சட்னி சாலட் போன்ற உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் அப்படின் மாதிரியும் டாக்டர்ஸே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக உப்பு அல்லது அதிக எண்ணெய் சேர்க்காமல் உணவுக்கு சுவை சூட்ட வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த புதினா கீரைகள் அப்படி மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 25 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 32 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், நாட்டு பாகற்காய் 40 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், புஷ் அவரை 95 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 60 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாலி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்காக தேர்தலிப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு தும்பல் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால தும்பல், இடையப்பட்டி, நெய்யமலை, பனைமடல், இடையப்பட்டி புதூர், இதர சிற்றூர்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணி மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கிபுரம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பெரிய கிருஷ்ணாபுரம், சின்ன கிருஷ்ணாபுரம், மத்தூர், கொட்டவாடி, ராமநாதபுரம், தமையனூர், வடகத்தம்பட்டி, மேட்டுப்பாளையம், வைத்தியகவுண்டன் புதூர், மேற்கு ராஜாபாளையம், கரடிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தம்பட்டி துணை மின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பனங்காடு, வேடுகத்தாம்பட்டி, திருமலைகிரி, மஜ்ரா கொல்லப்பட்டி, வட்டமுத்தாம்பட்டி, தளவாய்பட்டி, பெரியார் நகர், ரயில் நகர், ரங்கா நகர் ஜங்ஷன், உழவர் சந்தை, ஆண்டிப்பட்டி, கபிலர் தெரு, பழைய சூரமங்கலம், சோழம்பள்ளம், அரியா கவுண்டம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதிய 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேம்படித்தாளம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நடுவநேரி, நடுவநேரி காட்டூர், தெற்குமேடு, பூசாரியூர், திருவல்லிப்பட்டி, காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, கூடலூர், தேவாரம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதிய 2 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 10 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருக்குது, நீங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டு அலசி எடுத்து வைக்கணும், இல்லை வந்துட்டு செல்லுக்கு சார்ஜ் போடணும், இல்லை சமையலுக்கு ஏதாவது மசாலா அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது ஹேவா குதஸோடைய பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சோனா எஃப்எம்ல இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, பால ஆதார் பெட்டை பெறுவதற்காக இப்போ வந்துட்டு 30ஆம் தேதி வரைக்குமே இலவசமாக நீங்கள் வந்துட்டு பதிவு செய்யலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பால ஆதார் அட்டை பெறுவதற்காக வர 30ஆம் தேதி வரைக்குமே கட்டணம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பால ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிற ஆதார் அட்டை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுல குழந்தைகளுடைய கைரேகை, விழித்திரை போன்ற பயோமெட்ரிக் தகவல்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. இந்த அட்டையில் இருக்கக்கூடிய தகவல்கள் பெற்றோருடைய ஆதாரத்தில் உள்ள தகவல்களோட இணைக்கப்பட்டே வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா உடல் அமைப்பிலும் கைரேகையிலும் மாற்றங்கள் ஏற்படுவதனால 5 வயதில் ஒரு முறையும் அதுக்கப்புறமா 15 வயதில் ஒரு முறையும் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்து புதிய புகைப்படத்தை இணைத்து தனி ஆதாராக பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வகையில் குழந்தைகளுடைய பள்ளி சேர்க்கை உள்ளிட்ட செயல்பாடுகளுக்கான இந்த பால ஆதார் பதிவுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்க பயோமெட்ரிக் புதுப்பிப்போருக்கும் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே இலவச பரிவர்த்தனை செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 125 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,995 ரூபாயாகவும் தங்கம் பவுனொன்றுக்கு 111,960 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.60 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போது தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெளியுடைய விலையாக இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே மாறி மாறி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம், ஈரோடு, தருமபுரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்துக்குமே வந்துட்டு இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் வெயில் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ரெண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ காலையில் வந்துட்டு ஒரே மேகமூட்டத்தோடு இருந்துச்சு இல்லையா, ஆனால் இப்போ வந்துட்டு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லை வெயில் அடிக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 82.86 அடியாகவும் நீரிருப்பு 44.86 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 5039 கன்னடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12400 கன்னடியாகவும் இருக்குது. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 5039 கன்னடியாக மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12400 கன்னடியாக இருக்குது. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இதே மாதிரி நீர்வரத்து கம்மியாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீர்மட்டம் மற்றும் நீர்மை அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது நீர்வரத்து அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்காக இன்னும் நிறைய சூப்பரான அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அசோக் சரவணனுடைய அடிராடின போல் சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலுமே மறக்காம ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு தான் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, காலாண்டு விடுமுறையில சிறப்பு வகுப்புகள் மாணவர்களுக்கு நடத்தக்கூடாது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. காலாண்டு தேர்வு விடுமுறை நாட்கள்ல மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படி மாதிரி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு காலாண்டு தேர்வுகள் இன்னையோடு நிறைவடைய இருக்குது. மாணவர்களுக்கு நாளையிலிருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே காலாண்டு தேர்வு விடுமுறை வழங்கப்படுகிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மீண்டும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது அப்படின்னும், இந்த விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படி மாதிரி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலாண்டு விடுமுறை வந்துட்டு இப்போ மாணவர்கள் கொண்டாட போறாங்க. இந்த காலாண்டு விடுமுறையில உங்களுக்கு வந்து செம சூப்பரா ஜாலி, அந்த காலாண்டு விடுமுறை செம என்ஜாய்மெண்ட்டா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நம்மளோட சேலத்தில் டிராபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாபட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் தாண்டி நீங்க வேலைக்கோ வெளியவோ போறீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டுட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, செங்கோட்டையை கட்டியவர் யார், செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நாளே.
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு ரயில்வே ஜாப் இருந்தால் பரவாயில்லாம் கவர்மெண்ட் ஜாப் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்மளுடைய தெற்கு ரயில்வே இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ 4308 அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தெற்கு ரயில்வேல அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்காக இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தமாக 4308 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு +2 முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான கல்வி தகுதியாக இருக்குது. இவங்களுக்கான வயது வரம்பு 15 வயசுலேருந்து 24 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்ப கட்டணம் வந்துட்டு 100 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 27/9/2026 அன்றைக்கி தான் வந்துட்டு கடைசி நாள். அன்னைக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா sroonline.etrpindia.com sroonline.etrpindia.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராம் அவர்கள் வந்துட்டு அயோத்தியப்பட்டினம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ராம். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் மார்ட்டின் கார்டினருடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
4: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சமூக நீதி விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்குவதற்காக தகுதியுடைய முன்னணி பயிற்சி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிட நல இயக்குநரகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. இது பற்றின தகவல்கள் மேலும் தேவைப்படுது அப்படின்னா https://www.tnadw.tn.agov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல, அப்படி இல்லைன்னா 7338301377 அப்படிங்கிற இந்த நம்பர்லயோ, அப்படி இல்லைன்னா 7338301403 அப்படிங்கிற இந்த நம்பர்லயோ நீங்க வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்குவதற்காக தகுதியுடைய முன்னணி பயிற்சி நிறுவனங்களுக்கு இப்போது தமிழ்நாடு ஆதிதிராவிட நல இயக்குநரகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ https://www.tnadw.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில், அப்படி இல்லைனா 7338301377 அப்படி இல்லைனா 7338301403 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக, இப்போ பெண்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து ஹெல்த் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும், முக்கியமாக வந்துட்டு அவங்களுடைய உடல் நலத்தை வந்துட்டு முக்கியமாக பாதுகாத்துக்கணும், அதே நேரத்தில் தற்காப்பு கலையுமே கொஞ்சம் கற்றுக்கணும். இதே மாதிரி பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிலிருந்து 7 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய லேசா லேசா நிகழ்ச்சி கேளுங்க ராஜ்குமார் அவங்களோட. உங்களுக்காக பெண்களுக்கான பல விஷயங்கள், பல ஸ்கீம்ஸு, அவங்களோட உடல்நலம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க லேசா லேசா நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ராஜ்குமார் அவங்களோட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹெவக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, அந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா சவாலா, தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா சவாலா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹெவக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டி போடுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் கனிம போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் வர 30/9/2026 ஜிபிஎஸ் ஏஏஎஸ் 140 கருவி பொருத்தி அவற்றை எம்ஐஎம்ஏஎஸ் இணையதளத்துடன் இணைக்க வேண்டும் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கனிமங்களை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் ஏஐஎஸ் 140 தரத்திலான ஜிபிஎஸ் கருவி பொருத்துவதும் அவற்றை எம்ஏஎம்ஏஎஸ் இணையதளத்துடன் இணைப்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. எனவே மேற்கண்ட உத்தரவின்படி சேலம் மாவட்டத்தில் கனிம போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து வாகன உரிமையாளர்களும் குத்தகைதாரர்களும் வர 30/9/2026 தங்களுடைய வாகனங்களை ஜிபிஎஸ் ஏஐஎஸ் 140 கருவி பொருத்தி அவற்றை எம்ஐஎம்ஏஎஸ் இணையதளத்துடன் இணைக்க வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்படி கருவியை 30/9/2026 பொருத்த தவறக்கூடிய வாகன உரிமையாளர்கள் குத்தகைதாரர்களுக்கு கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படி மாதிரியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேலம் மாவட்டத்தில் கனிம பொருட்கள் கொண்டு போகக்கூடிய அந்த வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் ஏஎஸ் 140 கருவி கண்டிப்பாக பொருத்தி இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எம்ஐஎம்ஏஎஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் இணைந்திருக்க வேண்டும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கிருத்திகா. அவங்க வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கிருத்திகா. உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நான் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக நடக்கணும், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கேண்டி கிரஷுடைய சஞ்சய் வாசி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம் வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா சவாலா. தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா சவாலா அப்படிங்கிறதான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 9778 7708 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னன்னா 9778 7708 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ் இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, செங்கோட்டையை கட்டியவர் யார், செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஷாஜகான். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்திலிருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதகா பட்டியிலிருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதகா பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தனேஷ் அவர்களும் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9778 7708 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா பாபாயினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம் திவாகர் மற்றும் பிரதீபா. இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக சுத்தலாம், நல்லா வேற லெவல் நாளாக போகணும்னு சொல்லி கிரேன். குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங்.
1: எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கேன், நீங்கள்?
1: நானும் சூப்பராக இருக்கேன், சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் பிரதீபா?
2: என்ன விளையாட்டுனா நீங்க தான் யோசிச்சீங்க, ஒன்னு சொன்னீங்க, அது நீங்களே சொல்லிடுங்க.
1: நானே சொல்லிடுவேன். மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான், உங்ககிட்ட ஒரு 5-4 ஒரு 5 கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நான் உங்ககிட்ட முதல் கேள்வி கேட்கறேன்ல, அந்த முதல் கேள்விக்கு அந்த கேள்வியோட பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். மூணாவது கேள்விக்கு இரண்டாவது கேள்வியோட பதில் சொல்லணும். இப்படி முன்னாடி கேட்குற கேள்விக்கு அடுத்தடுத்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா அப்படியே விளையாடுறோம், கவனிச்சிக்கோங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அறிஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துக்கு வந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேலண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பராக இருக்கேன்.
1: சூப்பரண்ணா. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: தெரியுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் அடுத்தடுத்த பதில் ஒன்று சொல்லணும்.
1: முதல் கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் தான் சொல்லணும்.
3: சரி,
1: ஓகே. உங்க பேர் என்ன?
3: மாணிக்கவேல்.
1: நீங்க எங்க இருந்து வரீங்க?
3: மாணிக்கவேல்.
1: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
3: மங்களபுரம்.
1: ஓகே. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன?
3: தக்காளி சாதம்.
1: நீங்க எந்த உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? கேள்வி மறந்து போச்சா? உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு கேட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா விளையாண்டிங்க. ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: நன்றி நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கவனை கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு இந்த விளையாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நல்ல பேரை யோசிங்க. பிரதீபா யோசிச்சு வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ நீங்கள் ரெண்டு பாட்டு கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறான். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636300.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு பேர் இன்னும் வைக்கல, இப்போதான் வைக்க போறோம். என்ன கேம் அப்படின்னா,
1: என்ன கேம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க.
2: கேள்வியை விட்டுறாதீங்க.
1: கேள்வியை விட்டுறாதீங்களா?
2: கேள்வியை மறந்துடாதீங்க.
1: கேள்வியை மறந்துடாதீங்க. மூணாவதாக கேட்குற கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட பதில் சொல்லணும். நாலாவதாக கேட்குற கேள்விக்கு மூணாவது கேள்வியோட பதில் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம். சோனா பொன்பளை மற்றும் இருவருக்கும்
2: காலை வணக்கம். காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: விளையாடலாமா?
3: சொல்லுங்க.
1: உங்க பேர் என்ன?
3: ஆதவன்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நிறம் என்ன?
3: விளையாண்டு அசத்திட்டீங்க.
1: சூப்பர் அண்ணா. எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பரா விளையாண்டு ரொம்ப நன்றி.
3: நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். கேள்வியை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரதீபா அந்த பேர் வச்சாங்க. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்க. 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் இவங்க ஏதோ வச்சாங்க. என்னம்மா அது?
2: என்ன அதுன்னா, கேள்வியை மறந்துடாதீங்க.
1: கேள்வியை மறந்துடாதீங்கன்னு பேர் வச்சு நான் டைட்டிலே மறந்துட்டேன். இன்றைக்கான விளையாட்டோட பேர் வந்து கேள்வியை மறந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இதோட பேர். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் வந்து மொத்தமாக 4 கேள்வி கேட்பேன். அதில் முதல் கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்கான பதிலே சொல்லிடணும். ரெண்டாவது கேள்விக்கான பதில் முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட பதில் சொல்லணும். நாலாவது கேள்விக்கு மூணாவது கேள்வியோட பதில் சொல்லணும். இப்படி தான் இன்றைக்கான விளையாட்டு ரொம்ப குழப்பமாக குதர்க்கமாக கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும், கால் பண்ணுங்கள்.
2: 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா, சேலம் இரும்பாலையிலிருந்து இணைத்திற நண்பர். எரிநிலத்தி நிலையத்தில் அலைவனமாக இருக்கீங்களா? நம்ம நேர்கள் அந்த சொந்தங்கள் அலைவனமாக இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பராக இருக்கும் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கேன் திவான் பிரதீபா. இன்றைய விளையாட்டோட டைட்டில் நான் வந்து பொருத்தமான டைட்டில் சொல்றேன்,
1: சொல்லுங்க.
3: இன்று தொடர் கேள்வியில் முந்தைய பதில்.
1: இவ்வளவு பேர் வச்சா நான் கேள்வி பதில் இதே மறந்துடுவேன், டைட்டிலே மறந்துடுவேன். தொடர் கேள்வியின் முந்தைய பதில். ஓகே அக்கா, சூப்பரா இருக்கு. சரி, இந்த தொடர் கேள்வியின் முந்தைய பதில் விளையாட்டு விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாமே.
1: ஓகே அக்கா, உங்க பேர் என்ன?
3: என் பெயர் எழிலரசி.
1: நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்க?
3: என் பெயர் எழிலரசி.
1: நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
3: நான் அக்டோபர் மாசம் பிறந்தேன்.
1: உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்துட்டு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: விளையாட்டுக்கு
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த விளையாட்டோட பெயர் என்ன? கேள்வியை மறந்துடாதீங்க, கரெக்டா? அப்படிதான் அதான வச்சுங்க.
2: ஆமா, கேள்வியை மறந்துடக்கூடாது. நீங்க
1: எழிலக்கா ஏதோ ஒரு பேர் வச்சாங்களே,
2: எழிலக்கா வந்து தொடர் கேள்வியின் முந்தைய பதில்.
1: தொடர் கேள்வியின் முந்தைய பதில். இந்த மாதிரி பேர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சு இன்றைக்கி இந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட நான் முதல் கேள்வி கேட்பேன். அந்த முதல் கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்விக்கான பதில் சொல்லணும், முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். இரண்டாவதாக கேட்குற கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். மூணாவதாக கேட்கறதுக்கு ரெண்டாவது கேள்வி, நான்காவதாக கேட்கறதுக்கு மூன்றாவது கேள்வியோட பதில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு அண்ணா.
3: சொல்லுங்க
1: அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம்
1: தெரியுமா?
3: விளையாடுவோம். சொல்லுங்க,
1: உங்க பேர் என்னண்ணா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்
3: யாருண்ணா?
1: மொத்தமா சூப்பர்ண்ணா. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்ட சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில விளையாண்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் மற்றும் பிரதீபன் கூட இருக்காங்க. இப்ப உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கேள்வியை மறந்துடாதீங்க.
1: இவங்க இவங்க வந்து பேரையே மறந்துட்டாங்க, கேள்வியை மறக்கலை, இந்த கேம் நேமையே
2: மறந்துட்டாங்க. டக்குன்னு கேட்டதால ஜர்க்காயிடுச்சு,
1: ஜர்க்கானதுக்கு பிறகு தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது இருக்கும்.
2: இனிமேல் மறக்க மாட்டேன், கேள்வியை மறந்துடாதீங்க. இந்த கேம் தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 5 questions இல்லை 4 questions கேட்போம். அந்த கேட்கறக்கூடிய கொஸ்டினுக்கு முதல் ஆன்சரே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், என்னோடய பேர் பிரதீபா அந்த மாதிரி சொல்லணும். செகண்ட் கொஸ்டினுக்கு முத கேள்வியோட ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக
1: முதல் கேள்வி உங்க பேர்
2: என்ன?
1: என்
2: பேர் பிரதீபா.
1: உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: நான் செயின்ட் மேரிஸ் ஸ்கூல்ல படிச்சேன்.
1: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன?
2: எனக்கு மேக்ஸ் பிடிக்கும்.
1: ஓகே, அவங்க கடைசி எப்போ பார்த்தீங்க?
2: பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் தீபிகா.
1: ஓகே, அவங்க சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து அதிகமாக எந்த இடத்துக்கு போனீங்க?
2: அவங்கள கடைசியாக நான் 3rd standardல் பார்த்தேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன?
2: அவங்க கூட சேர்ந்து நான் பீச் போகணும்னு ஆசைப்பட்றேன்.
1: எங்கே போனீங்கன்னு கேட்டேன், எங்கே போவீங்கன்னு கேட்கல.
2: ஓகே ஓகே,
1: இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இல்லை. நீங்கள் பிரதீபா என்ன என்ன எழுதி வச்சுட்டு பேசுகிறீங்களா?
2: எங்கே எழுதி வச்சுட்டுலாம் நான் பேசுவேன், நான் சொல்லுங்க. டக்கு டக்குன்னு கேள்வியை மறக்காம சொன்னேன், என்ன லாஸ்ட்ல லைட்டா இதாயிடுச்சு.
1: டக்கு டக்குன்னு கேள்வி மறக்காம சூப்பராக விளையாடுங்க பிரதீபா. மக்களே, இதே போலவே நீங்களும் விளையாடணும், மறக்காம கால் பண்ணுங்க 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட. உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: மெரினா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, கேள்வியை மறந்துடாதீங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்போம். அந்த 5 கொஸ்டினில் நாங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு முன்னாடி இருக்க கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும்.
1: உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் முதல் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, முதல் கேள்வியோட பதில் சொல்லிடணும். இரண்டாவதாக கேட்குற கேள்விக்கும் முதல் கேள்வியோட பதில் சொல்லணும். மூன்றாவதாக கேட்குற கேள்விக்கு இரண்டாவது கேள்வியோட பதில் சொல்லணும். நான்காவதாக கேட்குற கேள்விக்கு மூன்றாவது கேள்வியோட பதில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்
2: கால் பண்ணுங்க. 9787070 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர நின்றிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மையமுதல் வந்து கலைச்செல்வி அன்பு தீபாகர் அவர்களே, அன்பு பிரதீபா அவர்களே.
2: அன்பு கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: மூணாவது
1: கேக்குற கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட பதில் சொல்லணும்.
3: விளையாண்டுருவோமா? ஆரம்பிக்கலாம்.
2: ஓகே அக்கா, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க பேர் என்ன?
3: என்னோட பேர் கலைச்செல்வி.
2: உங்க வீட்டுல அதிகமா யார் டிவி பார்ப்பாங்க?
3: கலைச்செல்வி.
2: அவங்களோட ஃபேவரட் டிவி ஷோ என்ன?
3: நான் தான் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன் அதிகமா.
2: ஓகே ஓகே, வீட்ல டிவி எங்க இருக்கு?
3: கலைச்செல்வி.
1: எது கலைச்செல்வி?
3: அவங்க பேர் கலைச்செல்வி.
1: ஆஹா, அவங்களுக்கு சிறப்பு, அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்னன்னு கேட்டேன்.
3: என்ன
1: அருமையா இருந்தீங்க ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி அக்கா.
2: மை டியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த கேள்வியை மறந்துடாதீங்க. கேமில் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
1: இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05 தாண்டி போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னா மறக்காமல் நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9787070107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக நினைவுகளே அப்படிங்கிற சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க மக்களே.
4: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்கள சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
5: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
5: அதாவது இன்னைக்கு வந்துட்டு கேள்வியை மறந்துடாதீங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்போம். அந்த 5 கொஸ்டின்ல முதல் கேள்விக்கு மட்டும் முதல் கேள்வியோட பதிலை சொல்லிடணும், ரெண்டாவதா கேட்கக்கூடிய கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும், மூணாவதா கேட்கக்கூடிய கேள்விக்கு ரெண்டாவது கேள்வியோட பதில் சொல்லிடணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நானும் நல்லா இருக்கேன். நீங்கள்
2: சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
6: அதாவது முத கேள்விக்கு வேற விடை எனக்கு அளிக்கணும், ரெண்டாவது கேள்விக்கு முத கேள்விக்கு உண்டான விடை அளிக்கணும். பிடிக்குங்களா?
2: சரி, அப்படிதானா?
5: நான் முத கேள்விக்கு முத கேள்வியோட பதில மட்டும் சொல்லிடணும்.
6: அப்படிங்களா? சரிங்க,
5: ஓகே.
2: விளையாடுவோமா?
6: விளையாடுவோம்.
2: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க பேர் என்ன?
6: என்னுடைய பேர் கஸ்தூரி.
2: கஸ்தூரி நான் எங்க இருந்து வரீங்க?
6: என்னுடைய பெயர் கஸ்தூரி.
2: உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா?
6: நான் இங்கே எங்கூர்லயே தான் இருக்கேன்.
2: நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
6: எனக்கு மாங்காய் பிடிக்காதுங்க.
2: நீங்க கடைசியா என்ன சாப்பிட்டீங்க?
6: எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து சிவாஜி.
2: ஓகே, நேற்று நைட் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? மறந்துருச்சா? நீங்க கடைசியா என்ன சாப்பிட்டீங்கன்னு
6: கேட்டேன்னா.
2: ரொம்ப அருமையா இல்ல, நன்றிங்க அண்ணா.
5: நன்றி நன்றி அண்ணா.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி மறந்து போச்சு,
2: கேள்வியை மறக்காதீங்க
1: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க. 9787-107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி இப்போ இந்த விளையாட்டு விளையாடலாம்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலாம் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்.
2: ஓகே ஓகே, நான் இப்போ நம்ம உங்கள் கூட விளையாண்டுலாமா?
1: என் கூடயா? இப்பயேவா?
2: ஆமாம்,
1: சரி விளையாடலாம்.
2: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி எப்படி நீங்க எல்லார்ட்டையும் கேக்குற மாதிரி தான்.
1: திவாகர்.
2: உங்க பேர் என்ன?
1: திவாகர்.
2: திவாகரா? ஓகே, அடுத்த கேள்வி, நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க?
1: திவாகர்.
2: திவாகர் சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி, குறுக்க பேசல. நேற்று எங்க போனீங்க?
1: சப்பாத்தி.
2: கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறீங்களே. சரி, உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் என்ன?
1: கோயிலுக்கு போனேன்.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்?
1: சோனா எஃப்எம். உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ்?
2: ஓகே ஓகே, உங்கள் ஃபேவரட். நான் இப்போ சொல்ல போன கேள்வியை நானே மறந்துடுவோம் போல. அடுத்து இன்னைக்கு என்ன சாப்பிட போறீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: பிரியாணி.
2: பிரியாணி. நீங்க உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: ப்ளூ.
2: நீங்க யார் கூட விளையாடுவீங்க?
1: கிரிக்கெட்.
2: சரி விடுங்க, நான் பேசிட்டே இருந்தாலும் நீங்க சொல்லிட்டேதான் இருப்பீங்க.
1: ஆக்சுவலா ஆன்சர் சொல்றதை விட கேள்வி கேட்கல் தானே கஷ்டமா இருக்கு. சூப்பரா விளையாண்டல்ல.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டி போடுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, கேள்வியை மறந்துடாதீங்க.
7: இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் 4 to 5 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும், இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில் சொல்லணும், மூன்றாவது கேள்விக்கு இரண்டாவது கேள்வியோட பதிலும், நான்காவது கேள்விக்கு மூன்றாவது கேள்வியோட பதிலும் சொல்லணும். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
8: வணக்கம்
6: வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: தனலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தனலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
8: கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்வியே கேளுங்களா?
7: கேள்வியே மறந்துடாதீங்க.
6: கேள்வியே மறந்துடாதீங்க.
8: கேள்வியே மறந்துடாதீங்க.
7: ஆமா, விளையாடுவோமா?
8: ஆ, விளையாடுவோம்.
7: தனலட்சுமி, உங்க பேர் என்ன?
8: தனலட்சுமி.
7: எங்க இருந்து பேசுறீங்க?
8: தனலட்சுமி.
7: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
8: சேலம்.
7: உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்?
8: பிரியாணி.
7: உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்?
8: விஜய்.
7: கடைசியா எப்ப சாப்பிட்டீங்க?
8: பிளாக்.
7: ஓகே, நேத்து நைட் என்ன
8: சாப்பிட்டீங்க? இட்லி.
7: ஓகே, சூப்பரா விளையாண்டீங்க தனலட்சுமி, அருமை. நன்றி.
8: Thank you.
7: நன்றி, நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவோட. இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நவமக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
6: பிரதீபாவுடன்.
5: இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நாங்களும் கிளம்பிட்டு நேரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வியம் மறந்துடாதீங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
5: நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெல் சாகுபடிக்கு அதிக அளவுல தண்ணீர் பாய்ச்சினா மட்டும்தாங்க கூடுதல் மகசூல் கிடைக்கும் அப்படின்ற பரவலான நம்பிக்கையை உடைச்சி சொட்டு நீர் பாசனம் மூலமா குறைஞ்ச தண்ணீரை கொண்டு அதிக மகசூல் பெற்று சாதிச்சு வராரு தஞ்சாவூரை சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ். காவிரி டெல்டா பகுதியில பிரதான சாகுபடியா நெல் விளங்கக்கூடிய நிலையில பயிர் வளர்ச்சிக்கு தண்ணீர் வந்து ரொம்ப முக்கிய ஆதாரமா இருக்கு. இருந்தாலுமே தற்போதைய நீர் பற்றாக்குறை காலத்துல குறைஞ்ச தண்ணீரை கொண்டு நிறைவான மகசூலை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தோலகிரிப்பட்டியை சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ் மற்ற விவசாயிகளுக்கு முன் உதாரணமா செஞ்சு காட்டியிருக்கு. இது பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட பகுதி தஞ்சாவூரோட தென்மேற்குல அமைஞ்சிருக்கு, நிலத்தடி நீர் மட்டும்தாங்க எங்களோட முதன்மை விவசாய ஆதாரம்னு சொல்றாரு. ஆரம்பத்துல மற்ற விவசாயிகளை போல நானும் வாய்க்கால்ல தண்ணீரை பாய்ச்சி நெல் சாகுபடி செஞ்சேன். ஆனா அதுக்கு அதிக அளவுல தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. போர்வெல் மூலமா தண்ணீர் பாய்ச்சினப்ப வயல்ல அதிக அளவுல நீர் தே

இருக்கு. அப்ப காய்ச்சலும் பாய்ச்சலுமா சரியான அளவுல தண்ணீர் வழங்கினா நெற்பயிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை துறையினர் ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அதன்படி பயிருக்கு தேவையான தண்ணீரை மட்டும் அளவோடு அளிச்சோம் அப்படின்னா செழிப்பா வளரும் அப்படின்ற அடிப்படையில சொட்டு நீர் பாசன முறைய அமைச்சன்னு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டுகளா என்னோட 2 ஏக்கர் நிலத்துல குறுவை மற்றும் தாளடி ஆகிய இருபோக நெல் சாகுபடியையும் இந்த முறையிலேயே செஞ்சு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த சாகுபடி முறை குறித்து விளக்கன அவரு இந்த முறையில நாற்று நட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நேரடி நெல் விதைப்பு அல்லது ட்ரம் சீடர் மூலமா குறிப்பிட்ட இடைவெளியில விதைகளை நேர்த்தியா விதைச்சா போதுமானது. வழக்கமான முறையில ஏக்கருக்கு 30 கிலோ விதை தேவைப்படும் இடத்துல இந்த முறையில 10 கிலோ விதை மட்டும்தாங்க போதுமானது. பயிருக்கு தேவையான உரங்கள் மற்றும் களைக்கொல்லிகளை சொட்டு நீர் பாசன குழாய்கள் வழியே நீர்ல கரைச்சி செலுத்துறப்ப அது வீணாகாம நேரடியா வேர்களுக்கு போய் சேருது. இதனால பயிர் நல்லா வளர்ந்து தூர்கள் அதிகமா வெடிச்சு கூடுதல் மகசூல் கிடைக்குது. வழக்கமான ஏக்கருக்கு 30 மூட்டை நெல் கிடைக்கும் நிலத்துல இப்ப 40-45 மூட்டைகள் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. அதே வேளையில நாற்று நடுதல், மருந்து தெளித்தல் போன்ற பணிகளுக்கான ஆள் கூலி செலவும் மிச்சமாகுது. 1 ஏக்கர் சாகுபடிக்கு ₹10,000 ₹15,000 வரைக்கும் மட்டும்தாங்க செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நீர் மேலாண்மை மற்றும் தங்களுடைய ஊர் விவசாயம் குறித்து பேசின அவரு நெற்பயிருக்கு தினமும் தண்ணீர் விட வேண்டியதுல 3 நாட்களுக்கு 1 தடவை நீர் பாய்ச்சினா போதுமானது. மண் ஈரம் காயாம காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கும். சொட்டு நீர் பாசனத்தால நிலம் எப்பவுமே ஈரப்பதத்தோட பராமரிக்கப்படுது. இப்ப எங்களோட ஊர்ல நெல் மட்டும் இல்லாம நிலக்கடலை, சோளம், மரவெள்ளி, கரும்பு போன்ற அனைத்து பயிர்களையும் சொட்டு நீர் பாசனம் மூலமே சாகுபடி செஞ்சு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட கிராம விவசாயிகள் பலரும் இந்த தொழில்நுட்பத்துக்கு மாறினதுனால சாகுபடி செலவு குறையறதோட கூடுதல் மகசூலும் கிடைக்குது, தண்ணீரையும் சிக்கனமா பயன்படுத்த முடியுதுன்னு சொல்றாங்க. இறுதியா அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த அவரு சின்ன மற்றும் குறு விவசாயிகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு 1 தடவை 100% மானிய வேலையில சொட்டு நீர் பாசன குழாய்கள் மற்றும் தளவாட பொருட்கள் வழங்கப்படுது. 1 ஏக்கருக்கு இதுக்கு சுமார் 40,000 வரைக்கும் செலவாகும். இந்த கருப்பு குழாய்களை எலிகளும் அணில்களும் அடிக்கடி கடிச்சு சேதப்படுத்தியிருது. அதனால 5 ஆண்டுகளுக்கு 1 தடவை இந்த குழாய்களை மானியத்துல வழங்க அரசு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க முன்னோடி விவசாயி என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழ்ல அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா, வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம், அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவா விவசாயத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பயிருக்கு தேவையான சத்துக்கள் இருந்தா மட்டும்தாங்க அந்த பயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதே மாதிரி இப்ப பயிருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு எந்த காரணங்களுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 7.5க்கு மேலே போனாலே ஒரு பயிருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைப்பதில் ஒரு பெரிய குறைபாடு வரும். குறிப்பாக ஜிங்க், அயன், மேங்கனீஸ், கோபால்ட், காப்பர், போரான், இந்த மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் உங்கள் மண்ணோட கார அமில நிலை 7.5க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பயிருக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குறைபாடு வரும். இந்த குறைபாடு தான் வந்து இலை காயறதுலேயோ இல்லை பூச்சி தாக்குதலாகவோ உங்களுக்கு வந்து அது வெளிப்படுத்தும். நம்ம பிரதானமாக இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஒரு இலையில் பூச்சி வந்ததுன்னா அது என்ன பூச்சின்னு ஆராய ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த இலை ஏன் கருகுது, அந்த இலையில் ஏன் ஊட்டச்சத்து கம்மியாகுது, அந்த இலை ஏன் ஒரு பூச்சிக்கான வாழ்விடத்தை உண்டாக்குது அப்படின்றத நம்ம பெருவாரியான மக்கள் ஆராய்வதே இல்லை. நம்ம அந்த பூச்சிக்கான மருந்தை தேடுறோமே தவிர அந்த பூச்சியின் வாழ்நாளை அதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர அந்த பூச்சிக்கு அங்கே என்ன வேலை, ஏன் என்னுடைய பயிர் தெம்பா இல்லை அப்படின்றத நம்ம இன்னும் ஆராயவே இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கார அமில நிலை 7.5க்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களின் குறைபாடெல்லாம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் ஒரு வழிமுறையை உருவாக்கலாம். அதை ஊட்டச்சத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பயிருக்கு வர பெரும்பான்மையான பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வந்து ஒரு பயிர் முக்கியமா வளர்றதுக்கு கார அமில நிலை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வட்டாரம் குள்ளம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தென்னை விவசாயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. இப்ப தென்னை வளர்ப்புக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதனால அது நல்ல எந்த அளவுக்கு கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அதை வச்சுதான் நம்ம வந்து மரத்துல ஈல்டு வரணும். வச்சிங்களா, பில்லு இல்லாத நம்ம பில்லு இல்லாத வெட்டி சுத்தம் பொறுத்து வச்சுக்கணும். நல்லா உழவு ஓட்டணும், தண்ணி கட்டணும், உரம் போடணும். மருந்து கொஞ்சம் தேவை இல்லைங்க தினம் பார்த்துக்க. ஆனா மேல மத்தையில வந்து பூச்சி மாதிரி அடிக்கும், சோவை பூரா அந்த பூச்சி தின்னுப்படும். தின்ன பார்த்தா பச்சைக்கிற சோவை வந்து காஞ்ச மாதிரி தெரியும். அதுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொன்னமாக்க அவங்க ஒரு புழு மாதிரி தராங்க பூச்சி, அதை கூட மரத்துல விட்டுட்டோம்னாக்க அந்த பூச்சி பூரா தின்னுடுது. தின்னுட்டா மச்ச தென்னை மட்டும் மறுபடியும் பழைய வந்துடும். அந்த காஞ்சி போன மட்டும் கீழே கொண்டுதுன்னா அதுக்கு மேலே மட்டும் வந்து எப்பவும் போல பசுமையா இருக்கும். தென்னை மரத்துல நமக்கு தென்னை மரத்துக்கு இதுதான் தேவை. கண்ணு வச்சு முதல்ல கண்ணு வைக்கும் போது கீழே அடியில வந்து எருவு கொட்டி அதுக்கு உண்டான இந்த முளவாசடி பவுடர் இருக்குது, குழந்த மருந்து இருக்குது, அதை தேங்காய் மேல தூவி விட்டு கண்ணை வச்சு மண்ணை போட்டு மூடி தண்ணி விட்டு தண்ணி பாய்ஞ்சாலும் ஒரு தண்ணி கட்டினா போதும். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல அது மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் ஆச்சுன்னா அப்படியே ஒரு முறையா அப்படியே முன்னும் பாலை விடும். பாலை விடும் போது முன்ன பொய் போல தான் விடும், பாலை விடும், பாலை வெடிக்கும், ரெண்டு பிஞ்சு ஒரு பிஞ்சு வைக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் வைக்கும் போது அடுத்த மேல் போலதான் பாலா விட்டோட நல்லா ஒரு ஒரு ஒரு கொலைக்கு 20-30 ஒரு நல்ல காய் தவித்தா இருந்துச்சுன்னா 40 முடிக்கும் ஒரு கொலைக்கு. காய் ரொம்ப பெருவாட்டா இருந்துச்சுன்னா 15-20 மேல ஒரு கொலைக்கு வராது. தென்னை மரத்தையும் இருக்காது. தென்னங்கோட வச்சு அதை மூடு பேரா வந்து வாழைக்கட்டை போடலாம். தென்னையில வாழை போட்டு நல்லா தண்ணி இருக்கணும், தண்ணி செல்வாக்கா இருந்தா தான் வாழை போட்டு கொண்டு வர முடியும். வாழைக்கெல்லாம் 5 ஒரு தண்ணி கட்டணும். அதுல வந்து தென்னையை வச்சு நம்ம பயிர் பண்ணிட்டாங்க, அந்த வாழைக்கட்டையோட ஈரம் வந்து தென்னை மரத்துக்கு நல்லா ஓதை நடத்துக்கிட்டு இருக்கும். தென்னை வந்து நல்லா எப்பவுமே செழிப்பா இருக்கும். மெயின் வந்து தண்ணி வேணும். தண்ணிக்கு
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு குலைக்கு எத்தனை காய்கள் பிடிக்கும், இப்ப பெரிய காயா இருந்தா எத்தனை காய் வந்து இருக்கும், சின்ன காயா இருந்துச்சு அப்படின்னா தென்னையில வந்து ஒரு குலைக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற அனுபவங்களை வந்து சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ் விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வயல்ல கரும்பு பயிர் செய்யறதுக்கு முன்னாடி ஆள உழவு செய்யறது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மூன்றாம் பருவம் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலும், கூட்டுப்புழு பருவம் 14 வாரங்களாகும். இப்புழுவின் மேலாண்மை முறைகள், ஆழ உழவு செய்ய வேண்டும். நமது வயலை கரும்பு பயிரிடுவதற்கு முன் ஆழ உழவு செய்வதன் மூலம் இப்புழுக்கள் வெளியில் தென்படும், அவ்வாறு வெளியில் தென்படும் புழுக்களை பறவைகளும் மற்ற ஊன் விழுங்கிகளும் எடுத்து உண்டுவிடும். இதன் மூலம் இயற்கையாகவே நாம் இப்புழுக்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். உயிர்கொல்லியான நூற்புழுவை இதன் புழுக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதன் மூலமும் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பிரிவேரியா பிராங்கைட்டிஸ் என்றும் பூஞ்சாணத்தை பயன்படுத்துவதன் மூலம் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு ஹெக்டேருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறியை சாயங்கால நேரங்களில் வைப்பதன் மூலம் தாய் வண்டுக்களை கவர்ந்து இழுத்து இதனை அழிப்பதன் மூலமும் இதன் தாக்குதலை குறைக்கலாம். கரும்பு வயலில் வேப்ப மர கிளைகளை நெட்டு வண்டுகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். வேப்ப முன்னாக்கை ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற விதத்தில் உழவிற்கு முன் இடுவதன் மூலம் இப்புழுக்களின் தாக்குதல் வெகுவாக குறைக்கப்படுகிறது. மற்றும் பூச்சிக்கொல்லிகளான பிப்ரோனில் 0.3G என்ற மருந்தை ஹெக்டேருக்கு 25 கிலோ மணலுடன் கலந்து இடுவதன் மூலம் இப்புழுக்களின் தாக்கத்தை குறைக்கலாம். காட்ரா பைராக்ளோரைடு என்ற அங்கக மருந்தை ஹெக்டேருக்கு 15 கிலோ மணலில் கலந்து இடுவதன் மூலமும் இதை கட்டுப்படுத்தலாம். குளோரிபெரிபாஸ் 4G என்ற குரணையை மே மற்றும் ஜூன் மாதங்களில் கரும்பு வயலின் அருகிலுள்ள வேப்ப மரங்களுக்கு இட்டு இதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் தாய் வண்டுகள் வேப்ப மரங்களில் முட்டையிட்டு அதன் மூலம் வரும் சிறு வண்டுகளை அழிப்பதன் மூலமும் இதனை கட்டுப்படுத்தலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப புழுக்களோட தாக்குதலை எந்த மாதிரியான வழிமுறைகள்ல கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: கீரை சாகுபடியில கலக்கக்கூடிய ராணிப்பேட்டை சித்ராக்கா என்ன மாதிரி சாகுபடி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வயலுக்கு போயிட்டு பயிர்களை பராமரிக்கிறது, அறுவடை செஞ்ச கீரைகளை விற்பனைக்காக உழவர் சந்தைக்கு கொண்டு போறது நாள்தோறும் பரபரப்பா இயங்கி வராங்க. ராணிப்பேட்டையை அடுத்திருக்கக்கூடிய வாலஜா வட்டம் அனந்தமலை கிராமம் பாரதி நகரை சேர்ந்த சித்ரா குடும்ப பொறுப்புகளை சுமையா பார்க்காம சுகமானதா தன்னோட தோள்கள்ல சுமந்தபடியே விவசாயத்தையும் வெற்றிகரமா முன்னெடுத்து வராங்க. கீரை சாகுபடிய தேர்ந்தெடுத்து அதுல கிடைச்ச அனுபவமும் வருமானமும் குறித்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும் நம்பிக்கையூட்டுறதா வந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மாலை பொழுதுல அவங்கள பார்த்தப்ப தன்னோட வயல்ல அறுவடைக்கு தயாரான கீரை வகைகளை அறுத்து மறுநாள் உழவர் சந்தைக்கு கொண்டு போறதுக்கான பணிகள்ல மும்மரமா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமணமான புதுசுல எனக்கு விவசாயம் செய்ய சுத்தமா தெரியாது. என்னுடைய கணவர் ஞானவேல் எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்து வந்தாங்க. எங்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பள்ளியில படிச்சு வராங்க. கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆரம்பத்துல அவரோட சேர்ந்து எங்களோட பூர்வீக நிலத்துல நிலக்கடலை மற்றும் நெல் பயிரிட்டு வந்தோம். வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே அவங்க கிட்ட இருந்து விவசாயத்தையும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. நிலம் பாக பிரிவினை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு 1 ஏக்கர் 10 செண்ட் நிலம் கிடைச்சிருக்கு. அதுல கீரைகள் மற்றும் காய்கறிகளை சாகுபடி செய்ய தொடங்கணும்னு சொல்றாங்க. கணவர் இருந்தப்ப கீரைகளை சென்னை மற்றும் வெளியூர் சந்தைகளுக்கு வாகனங்கள் மூலமா அனுப்பி வந்தோம். நிலத்துக்கு போர்வெல் தண்ணீர் தான் ஆதாரம் அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் சாகுபடி செஞ்சது முருங்கைக்கீரை தான். கணவரோட மறைவுக்கு அப்புறமா குடும்ப பொறுப்பும் பொருளாதார தேவைகளும் என்னோட தோள்கள்ல ஏறிடுச்சு. நான் எதை கண்டும் அஞ்சலன்னு சொல்றாங்க. யாருடைய தெய்வம் இல்லாம நிலத்தை நம்பி இறங்கன, என்னோட நிலமும் எங்களை கைவிடல அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து தன்னோட தினசரி பணிகள் குறித்து பேசினவங்க ஒரே வகையான கீரையை விதைக்காம அரைக்கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை, புதினா, சிறுகீரை, அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகளை சாகுபடி செய்யறேன். அதிகாலை 3:30 வயலுக்கு வந்துருவேன். கீரைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறது, அறுவடைக்கு தயாரான காய்கறிகளை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள் ஆரம்பிச்சிரும். காய்கறிகளை பைகள்ல சேகரிச்சு கீரைகளை கட்டுகளா கட்டி என்னோட 2 சக்கர வாகனத்திலேயே தினமும் ராணிப்பேட்டை உழவர் சந்தைக்கு கொண்டு போவேன். கீரைகளுக்கு பெரும்பாலும் இயற்கை உரங்களையே பயன்படுத்துறேன். என்னோட நிலத்துல கீரைகளை பூச்சிகள் பெருசா தாக்குறது இல்ல. அப்படி தென்பட்டாலுமே ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு இயற்கை மருந்து தெளிச்சு கட்டுப்படுத்திடுவேன்னு சொல்றாங்க. நிலத்தை நானே இயந்திரம் மூலமா உழுதுருவேன். மழைக்காலம் மட்டுமே கீரைகளுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும். கீரைகளை பொறுத்த வரைக்கும் 20 நாட்கள்ல இருந்து 1 மாதம் வரைக்கும் சாகுபடி காலம் கொண்டது. இதுல சிறுகீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை இது எல்லாமே 18 ல இருந்து 20 நாட்கள்ல அறுவடை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போயிருவேன்னு சொல்றாங்க. பசலக்கீரை 1 மாசமும் அகத்திக்கீரைக்கு 3 மாசமும் ஆகுது. தினமும் எல்லா வகைகளும் சேர்த்து சுமார் 100 கீரை கட்டுகளை விற்பனைக்கு எடுத்துட்டு போவேன். ஒரு கட்டு அன்னைக்கு நிலவரப்படி 15 ல இருந்து 20 வரைக்கும் விற்பனை ஆகும். விற்பனை ஆகாம மீதமாக கூடிய கீரைகளை உழவர் சந்தையில இருக்கக்கூடிய குளிர்பதன கிடங்குல சேமிச்சு வைக்கக்கூடிய வசதியும் தற்போது பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விற்பனை ஆகாத கொத்தமல்லிய நிலத்துக்கே உரமாக்கிருவேன்னு சொல்றாங்க. இவங்களோட அனுபவங்களை கேக்குறப்ப நம்மளுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முகங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூனிவர்சல் சிஸ்டமோட சிஇஓ ஜீவ பிரகாஷ் பேச போறாங்க. அவரு என்ன பண்றாங்க, அவங்களோட ஒர்க்கு என்ன மாதிரி இருக்கு, ஃபேமிலியை எந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுபவங்களை நம்மளுமே தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பாக. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜீவ பிரகாஷ். நம்ம வந்து யூனிவர்சல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கடந்த 32 வருஷமா இருக்கோம். இங்கே செவ்வாப்பேட்டில் இருக்கிற சிஎஸ்ஐ ஸ்கூலில் தான் வந்து முடித்தோம். 91 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வைஷா காலேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 94 முடித்தோம். முடிச்சுட்டு அப்படியே வந்து செப்டம்பர் 5th அதப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 94 நம்ம வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 94 செப்டம்பர் 5, அதாவது இப்போது ஒரு 10 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் கடைசியில் முடிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஃபீல்டை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி ஃபியூச்சர் இது தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பயே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து காஃபி கம்பெனி இதில் இன்சார்ஜாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா வந்து ஹோம் மேக்கர். கம்ப்யூட்டர் ஃபீல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கெல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2001 மேரேஜ். என்னோட மனைவி பெயர் வந்து ஜே உமா மகேஸ்வரி. எனக்கு லைஃப் பார்ட்னரும் அவங்க தான், பிஸ்னஸ் பார்ட்னரும் அவங்க தான். கூடவே இருந்து அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணதுனால, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு இப்போது இங்கே கூட இப்போ வெளியில் வந்து நம்ம ரேடியோவில் உக்காந்துருக்கோம் அப்படின்னா அவங்க பேக் போனாக இருந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இங்கே வந்து முன்னாடி உட்கார முடியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு தாரா அப்படின்னு பேர். அவங்களுக்கு லாஸ்ட் செப்டம்பரில் தான் வந்து கல்யாணம் ஆச்சு. இப்போ நான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பேக் போனா, எனக்கு மென்டாரா எல்லாமே இருந்து முக்கியமாக எனக்கு செஞ்சு கொடுத்தது எங்கள் அண்ணா. அவர் பிரேயர் வந்து பிரசாத். அவர் தான் எனக்கு வந்து கூட இருந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக முன்னாடி வந்து பக்கத்தில் எனக்கு படித்தது போக இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படிங்கிறது அவரோட அபிலாஷையும் கூட. அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக அவர் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. இப்போது ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம், அவரோட இது வந்து எனக்கு கவச்சமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு அவர் சப்போர்ட்னால இப்போது இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதத்தில் இருக்கோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி.
1: சூப்பர் சார், உங்களோட ஃபேமிலி பத்தி அறிமுகப்படுத்திட்டீங்க. சரிங்க, தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: நேயர்களே,
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருக்கோங்க. யூனிவர்சல் சிஸ்டம்ஸோட CEO ஜீவ பிரகாஷ் நம்ம கூட வந்து பேச போறாங்க. அடுத்ததா சரி, இப்ப வந்து கம்ப்யூட்டர் அதே போல IT துறையில உங்களோட நிறுவனத்துல முக்கிய செயல்பாடுகள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார், அத பத்தி சொல்லுங்க.
4: கண்டிப்பா மேடம். இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஷிஃப்டாக இருக்கோம் புது இடத்துக்கு. நம்ம வந்து ஃபேர்லேண்ட்ஸில் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வச்சுருந்தோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இப்போ வந்து ஒரு பிக்கர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எங்கன்னா செரி ரோட்டில் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் பிளாசா அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஜென்ரலாக இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த இதில் செயல்பாடுகளில் முக்கியமானது என்னென்னா, நம்மளோட ஸ்லோகன் ஒரு விசிட்டிங் கார்டிலே இருக்கட்டும் வேறு எங்கே இடத்துலனாலும் பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் டூயிங் ஒன்லி த சேல்ஸ் ஆர் சர்வீஸ், வி ஆர் த IT சொல்யூஷன் ப்ரொவைடர். அதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். அதாவது யாருக்காக இருந்தாலும் அவங்களோட தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு IT செக்டாருக்கு இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டாக இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக வந்து ஒரு 4 விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ டெஸ்க்டாப், லேப்டாப் இதெல்லாம் வேணும் இல்லைங்களா, அதை வந்து புதுசு மல்டி பிராண்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, அதே இதில் பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே கேட்பாங்க, அதுக்கு வந்து ரீஃபர்பஸ்ட் லேப்டாப் அதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதில் ஹைலைட் என்னன்னா, மார்க்கெட்டில் இருக்கிறத விட இது வந்து வித் GST பில்லு ஒரு சில மாடல் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரி, அடாப்டர் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோடையும் கொடுக்குறோம். இது வந்து மார்க்கெட்டை விட ப்ரைஸும் கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான லேப்டாப், டெஸ்க்டாப் சர்வீசஸ், பிரிண்டர், UPS, அக்சசரிஸ் எல்லாத்துக்குமே வந்து சேல்ஸ் மட்டும் கிடையாது, சர்வீஸ் மட்டும் கிடையாது, சொல்யூஷனாகவும் கொடுக்குறோம். 4வது பாயிண்ட்டாக, கார்பரேட் நிறுவனங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, AMC சொல்லிட்டு, அந்த மாதிரி சப்போர்ட் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஒரு சின்ன கஸ்டமர், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்கள்லேருந்து IT கம்பெனிலேருந்து எல்லாருக்குமே நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 பாயிண்ட்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் மேடம்.
3: கண்டிப்பாங்க சார். உங்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரியே நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து உபயோகமாக இருக்கும். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யூனிவர்சல் சிஸ்டம்ஸோட சிஇஓ ஜீவ பிரகாஷ் நம்ம கூட வந்து பேச போறாங்க. சரி, இப்ப வந்து இந்த துறையில நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க சார்?
2: அதாவதுங்க, இது சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அது வந்து 80s 90s வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா காலேஜில் நான் சேரும்போது கூட கேட்டோம், கம்ப்யூட்டர் பார்க்கணும் அப்படின்னு. ஒன்று தூரமாக இருந்து ஜன்னல் மூலியமாக அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமில் அதில் ஏசி போட்டு அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் காமிச்சு இப்படி தான் அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம், மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து வியாபாரம் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு சொல்யூஷனாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை பண்ண ஆரம்பித்தோம் மேடம்.
1: சூப்பர் சூப்பருங்க சார், உங்களோட ஆரம்பமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதே போல இப்ப வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது வந்து ஈஸியா ஆரம்பிச்சிடலாம், ஆனா அதை வெற்றிகரமா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க சந்திச்ச சவால்னா எதை சொல்லுவீங்க சார்?
2: மேடம் ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. அதுல ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட விலை வந்து ரொம்ப கம்மி. அன்னைக்கெல்லாம் வந்து மினிமம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா யாரும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க. அப்படி ஆர்டரும் உடனே கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் எப்படி போனோம் அப்படின்னா 2-வீலர் கூட கிடையாது, பஸ்ஸில் போயிட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பாக இறங்கி ஒவ்வொரு டோர் ஸ்டாப்பாக போய் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து, இப்போ இன்றைக்கி வந்து ரேம்னு சொல்கிறோம், மதர் போர்டு சொல்கிறோம், ப்ராசஸர் சொல்கிறோம், இதெல்லாமே இப்படி சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எஜுகேட் பண்ணி நீங்கள் மேனுவலாக வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ் நம்ம பண்ணியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து அந்த ட்ரஸ்ட் கொண்டு வந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். இதில் எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் முக்கியமான நிறுவனங்களை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வரத்தில் அவங்க எல்லாருமே ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னவொடனே அவங்க வந்து நம்மளோட சர்வீஸில் சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி கரெக்டாக செஞ்சதுனால அவங்க இன்னொருத்தருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி அப்படி ரெஃபரன்ஸ் ஆகிட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வளர்ந்தோம். அது மட்டும் இல்லை மேடம், அதே மாதிரி டெக்னாலஜியில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், அது ஒரு பெரிய சவால். அதே மாதிரி மேன் பவர், சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபீல்டு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் ஆகட்டும், அதில் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அதில் இருந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்து நாங்கள் வந்து காம்பேக்டுக்கு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ப்ரொவைடராகவும் இருந்தோம். அதனால் அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக ஜென்யூன் ஸ்பேர்ஸை மட்டும் கொடுத்து எல்லாமே பண்ணதுனால ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து ஒவ்வொரு படிகளாக மேலே வர்றதுக்கு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சேலம் ப்ளஸ் சரௌண்டிங் மக்கள் எல்லாருமே சப்போர்ட், அவங்களோட ஆதரவு கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இன்றைக்கும் இப்போ ஜம்முன்னு உட்காந்து இவ்வளோ சந்தோஷமும் பேச முடியுதுன்னா எல்லாரோட ஆசீர்வாதம் தான் மேடம்.
1: ரொம்ப சூப்பராக வந்து சொன்னீங்க. இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் எப்படி போனோம், எங்கள் சவாலை எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே இன்றைக்கி சவால் நிறைஞ்சதாக தான் இருக்குது. அதை எப்படி நம்ம தகர்த்தெறிஞ்சிட்டு வரோம் அப்படின்றதுல தான் நம்மளோட தொழிலை வந்து முன்னெடுத்து கொண்டு வர முடியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Very much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யார் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சல் சிஸ்டமோட சிஇஓ ஜீவ பிரகாஷ் பேசிட்டு இருக்காங்க. நிறைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏஐ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க
2: மேடம்? ஜெனரலா வந்து இன்னைக்கு அந்த காலத்துல கர்ணனுக்கு வந்து கவச குண்டலம் உடம்புல இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த காலத்துல கவச குண்டலம் அப்படிங்கிறது மொபைலும் அடுத்து வந்து கம்ப்யூட்டரும் தான். அதுல ஏஐயோட மாற்றம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காலையில கண் விழிச்சல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்குமே ஏஐக்கு நம்ம வந்து சொல்ல போன அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் உண்மையா இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த ஒரு சர்வீஸுக்கு இப்ப நம்ம ஃபீல்ட்ல முதல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 1 hour 2 hours அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏஐ டூல்ஸ் மூலமா 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம என்ன வாங்கணும், வேற யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற லெவலில் கூட நம்ம ஏஐயில் கேட்க இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ ஒரு செல்லர் நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணுறதை விட ஏஐ வந்து ஈஸியாக இந்த சாஃப்ட்வேருக்கு இந்த மாதிரி ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா அதே கொடுத்துருது. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கறது வந்து இது ஏஏ தான்.

0: வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எந்த விஷயத்துக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம ஏஐ பயன்படுத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்குமே அதை நம்பி நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட பேசிக் நாலேஜை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, அடிக்ட் ஆயிடக்கூடாது.
1: அதான் சொல்லுவாங்க இல்லையா, வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம தேவைக்கு மட்டும் ஏஐ வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து சுயமா என்ன மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்றத வச்சு அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்கீங்க சார். சார், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப புதுசா ஐடி துறைக்கு வர்றவங்க பொதுவா செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்?
0: டிகிரி படிச்சிடறாங்க மேடம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமா ஒரு மூணு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். டிகிரி மட்டும் போதாது, அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அது இல்லாம நம்ம தியரட்டிக்கலா படிச்சதை வச்சு மட்டும் நம்ம போக முடியாது. எப்படின்னு சொன்னா, ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ போய் கத்துக்கிறோம் இல்லையா, கத்துக்கிட்டு அங்க கிளாஸ்ல எடுக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிக்கலா இப்படிதான் போகணுங்கிறலாம் போக முடியாது. ஒரு ரோட்ல திடீர்னு வந்து யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா பிரேக் எப்படி அடிக்கணும், இல்லாட்டி வந்து சிக்னல் எப்படி இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம பண்ண முடியாது. ரெண்டாவது வந்துங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும், டயக்னைசேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் ப்ராப்பரா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அது இல்லாம ஜென்ரலா நானும் டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்க ஆரம்பிச்சா ஒரு ஆபரேஷன் பண்ணுனா டக்குன்னு பண்ண முடியுங்களா, முடியாது இல்லையா. அந்த மாதிரி அதை ப்ராப்ளம் டயக்னைஸ் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும், பிளஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். மூணாவது விஷயம் வந்து கம்யூனிகேஷன், கஸ்டமர்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேச தெரியணும், அதோட அவங்க தேவைகளை புரிஞ்சிக்க தெரியணும். அவங்க டென்ஷனாக இருந்தால் கூட நம்ம தன்மையாக இருந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம மெதுவாக பேசி அந்த விஷயத்த அவங்களுக்கு அவேர்னஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா, சீரியஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நம்மளுக்கு அம்பாசிடர்ஸே. நம்ம கம்பெனிக்கு தனித்தனியாக ஒருத்தர் வந்து பெரிய பிரபலங்களில் தான் வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம தொழில் வளரணும்னா, நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா, அவங்க உங்களுக்கு எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறதே தெரியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே அந்த தொழிலுக்கு வந்து இந்த கஸ்டமர் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது மூலமா வந்து தெரியுது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யூனிவர்சல் சிஸ்டம்ஸோட சிஓ ஜீவ பிரகாஷ் நம்ம கூட வந்து பேச போறாங்க. சரி, இப்ப அதே போல இப்ப ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியில டீம் ஒர்க் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், நீங்க ஒரு சிஓவா உங்களோட லீடர்ஷிப் ஸ்டைல எந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
5: கண்டிப்பா மேடம், ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நான் என்னைக்குமே வந்து ஒரு பாஸா இருக்க மாட்டேன். எப்படின்னா, என்னோட டீம் மெம்பர்ஸ், அதாவது என்னோட சர்வீஸ் இன்ஜினியர் ஆகட்டும் இல்லாட்டி சேல்ஸ் டீம் ஆகட்டும், அவங்கள ஒருத்தனா தான் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து அனுபவிச்சு சொல்லுவேன். இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல வந்து உடனே கோச்சிக்க மாட்டேன், அவங்க கிட்ட கூட இருந்து தட்டி கொடுத்து இதெல்லாம் சர்வீஸ்ல சகஜம்தான், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பர் சக்சஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தட்டி கொடுத்து அவங்க கிட்ட வேலை வாங்கிக்குவேன் மேடம். முக்கியமா இந்த பணியாளர்கிட்ட ரொம்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, திறமை இருக்கு, அதே மாதிரி படிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி கை வாய் மனசு சுத்தமா இருக்கணும். அது முக்கியமா இருந்துட்டாவே போதுங்க, ஸ்கில் எல்லாமே தானா டெவலப் ஆகிறது இல்லாம அந்த ஹானஸ்டி ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அப்ப கஸ்டமரோட பொருளை வந்து தன்னோட பொருளா நினைச்சு அவங்க வேலை செய்யும் போது எங்களோட இதுல வந்து ரொம்ப கேர் வித் லவ் அந்த விஷயத்த பண்றப்போ அடுத்தவங்க கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி தேடி வருவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஜினியர் இருக்காரா அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா கேட்டு பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும்.
4: கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் வந்து கஸ்டமரை வந்து நம்மளால கவர முடியும். ரொம்ப சூப்பரா வந்து அதை பத்தி சொன்னீங்க. சார், இப்ப அதே போல இப்ப வந்து டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதுக்காக உங்களோட நிறுவனத்துல புதிய தொழில்நுட்பங்களை நீங்க எந்த மாதிரி வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க
5: மேடம்? எவ்ரிடே வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு புக்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் கத்துக்கிறோம். எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலுமே சரி, அவங்க கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் கத்துக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்களும் எங்களோட டெக்னாலஜியில வந்து டெவலப்மெண்ட் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்து ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா, நாங்க மல்டி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். லேப்டாப், டெஸ்க்டாப், ஆல் இன் ஒன், சர்வர்ஸ், நெட்ஒர்க்கிங், பிரிண்டர்ஸ், யூபிஎஸ், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு புது புது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. அதுல கூட அவங்களோட வெப்சைட் நாங்க ஆத்தரைஸ்ட் அப்படிங்கறனால அவங்களோட வீடியோஸ், அவங்களோட கிளிப்பிங்ஸ், இப்ப என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, ஒரு லேப்டாப்னு எடுத்தா வெயிட்லெஸ் எந்த லெவலுக்கு இருக்கு, அதே மாதிரி வந்து டச் ஸ்கிரீன் ஆகட்டும் இல்ல அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல எதெல்லாம் வந்து இம்ப்ரவைசேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க நுணுக்கமா தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே வந்து நாங்க எங்க டீமுக்குள்ளார நாங்க கலந்து பேசிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கஸ்டமருக்கும் அதுல நாங்க அப்டேட்டடா இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்க சொல்யூஷனா கொடுக்க முடியுது. அப்ப அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிடுது. வாங்கக்கூடிய பொருளாகட்டும் பிளஸ் உபயோகப்படுத்துற சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலமா இது வரைக்குமே நம்ம எந்த கஸ்டமரா இருந்தாலும், சின்ன பென்ட்ரைவ் வாங்க வர்ற கஸ்டமரா இருந்தாலும் சரி, பெரிய சர்வர் வாங்குற கஸ்டமரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஹெட் டு டெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம்.
4: சூப்பர் சூப்பருங்க சார். இவ்வளோ நேரமா வந்துட்டு ரொம்ப பொறுமையா வந்து எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அனுபவங்களை நன்றிங்க சார்.
5: ரொம்ப நன்றி மேடம். எல்லாருமே ஆதரவு கொடுங்க. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற காமாட்சி அம்மன் பிளாசால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்மளோட ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். எல்லாருமே வந்து உங்களோட விஷயம் பிளெஸிங்ஸையும் உங்க ஆர்டர் மூலியமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.
4: இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு சூப்பரான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட நான் வந்து பேசுறேன். டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்க கூட பேச நான் வந்தாச்சு, சத்யாவை தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேச போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பூஸ்டப்பா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு சின்ன ஒரு போட்டோ பேசிக் எடிட் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ண கரெக்டாக தான் வந்துட்டு எல்லாமே கொடுக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றியும் கொடுக்கும், அதே மாதிரி சில ஃபன்னான விஷயங்களையும் கூட நடக்கும். சரி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது ஏஐ மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி அதிவேகமாக போயிட்டு இருக்குது. இது மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தருது? அவங்கள வந்துட்டு அவங்களுடைய திறமை இன்னும் கொஞ்சம் வளர்த்து அவங்களுடைய அறிவுபூர்வமை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்க்குது, புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்கள வளர்த்துதா, இல்லை இல்லைப்பா ஒன்றை விட ஏஐ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்து ஏஐ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஏஐ சார்ந்தே நம்மளை இருக்க வைக்குதா? இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ரெண்டுக்குமே நம்மளால் காமனான ஒரு விஷயத்த சொல்ல முடியும். தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இதுதாங்க இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வரமா இல்லை சவாலா? தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா அல்லது சவாலா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சத்யா என் கூட இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவா புரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

0: FM 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாக ஆகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வரமா இல்லை சவாலாக இருக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்க்கைக்கு வரமா சவாலா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய காலுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுத்த உடனே ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா இல்லை கால்ஸ் ஏதாவது வந்திருக்கா, எதுவுமே வரலனாலும் பரவாயில்ல நான் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்த உடனே ஃபோனை தான் பார்ப்போம். காரணம், நம்ம வந்து டெக்னாலஜிக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கான அந்த எடிட்டிங் எல்லாமே நம்ம வந்து உட்காந்து ஹாஃப் அன் அவர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதை விட ஏஐயில் கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷமே கொடுத்துடுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். காரணம் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம், இன்க்ளூடிங் எனக்குமே கூட அது இருக்குதுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு ஃபோன் டெய்லி வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம வாக்கிங் போகும்போது ஃபோனு, அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னா கூட அந்த டைமில் கூட ஃபோனு, அந்த அந்த ஃபோனை வந்துட்டு நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். நம்ம வந்துட்டு நிறைய நேரம் ரீல்ஸ் பார்க்கறதுக்காகவும் வீடியோஸ் பார்க்கறதுக்காகவும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவும் போஸ்ட் போடுறதுக்காகவும் இப்படி தான் வந்துட்டு ஃபோன் நிறைய விஷயத்தில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி டெக்னாலஜி நம்மளை அந்தளவுக்கு அடிமையாக வச்சுருக்குதா, இல்லை அது வந்துட்டு நமக்கான சில ஃபீச்சர்ஸையும் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்களில் நமக்கான உதவிகளுமே செய்யுது. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு கொரோனா வந்தப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் போயிட்டுருந்து, அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆன்லைன் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு வந்துட்டு ஜூம் மீட்டோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு கூகுள் மீட்லேயோ வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம கிளாஸே வச்சு நடத்துனாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களுமே இருக்குது. இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நல்ல விஷயங்கள் நடக்குதா இல்லை ஒரு சில தீமைகளுமே இருக்குதா, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வரமா இல்லை சவாலா அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வரமா இல்லை சவாலா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ ஒரு நேயர் வெயிட்டிங்கில் இருக்கார், அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
2: தொழில்நுட்ப வளர்ச்சி நிச்சயமா வரமாகத்தான் இருக்கு. கரம் தொழில்நுட்ப வளர்ச்சி சிறப்பாக வளரும் பொழுது மக்கள் நிறைய காசு அப்படிங்கறத சம்பாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்க நான் அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத அடுத்த நிமிஷம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோசியல் மீடியா அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்ல விஷயங்களா காணொலி காட்சிகளாக பார்க்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்கணும். அந்த தொழில்நுட்பமாக இருக்கட்டும் சரி, அதனுடைய அபரீத வளர்ச்சி அப்படிங்கிறது மனித குலத்தை அடுத்த படிநிலைக்கு கூட எடுத்துட்டு செல்லுது. அப்போ நம்ம வந்து ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனை யோசிக்க வச்சிருக்கு, சிந்திக்க வச்சிருக்கு, செயல் முறைப்படுத்த வச்சிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், இதர விஷயங்களாக இருக்கட்டும், மனுஷன் எப்பொழுதுமே துடிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இருக்கு. இதை வந்து டிஜிட்டல் இந்தியாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அடுத்த படிநிலைக்கு நம்ம எல்லாருமே பொறுப்புணர்வோட வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிற இந்த காலகட்டத்தின் அவசியம். அது மனிதனுக்கு எப்பொழுதுமே ஏற்றம் அப்படிங்கறதான் கொடுக்குது. அதை ப்ராப்பரா நம்ம எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணோம்னா அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல மீன்ஸ் ஆஃப் விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்ப்பா.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பரிந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி சத்யா.
1: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லதாக கொடுக்குது, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. தொழில்நுட்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம தீமை தான் வந்துட்டு கொடுக்கும். அதை நம்ம கரெக்டான வழியில் நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு அது நன்மையை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக தில்திலிப்போடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இருந்து கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: எங்கடா சுரேஷ் விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
5: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
4: ஓ, அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டிப்படும்.
5: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
4: கத்திரிக்கா.
6: Too much, very much.
7: என் ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, காதல், கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வரமா இல்லை சவாலா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வெயிட்டிங்கில் இருக்கார், அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம், குறுநிகழ்ப்பட்டியிலிருந்து கஸ்தூரி வசந்த் தம்பி.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர். நான் சொல்லணும் உங்களுக்கு,
2: தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறதுங்க பல சவால்களை கடந்து வந்து நம்மளுக்கு வரமா அமைஞ்சிருக்கு. சவாலுக்கு அப்புறம் தான் வந்து வரம்னு சொல்ல முடியுங்க. எத்தனையோ சவால்களை எல்லாம் சமாளிச்சு வரக்கூடியது இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிங்க. அதனால இது வந்து வரம் தான். நீங்க வந்து ஒண்ணு சவால் இல்லை, இது வரம் தானுங்க. அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணுங்க. என்ன எங்கெங்கோ உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்பதிக்கப்ப நம்ம உள்ளங்கைக்கு உள்ள வருங்க அல்லவா? இதெல்லாம் வந்து வளர்ச்சி அல்லவா?
1: அற்புதமான
2: வளர்ச்சிங்க.
1: வளர்ச்சிதான்,
2: சவால்லாம் இல்லைங்க, வளர்ச்சிதான்.
1: சூப்பர்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி, நன்றிண்ணா. கண்டிப்பாக திருப்பூர் கஸ்தூரி அண்ணா அவருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டாரு. அது கண்டிப்பாக இது வளர்ச்சி மட்டும்தான், இது வந்துட்டு சவாலே கிடையாது, இது கண்டிப்பாக வந்துட்டு வளர்ச்சி வரம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க, டெக்னாலஜி மூலமாக வந்துட்டு ஒரு சில நல்ல விஷயங்களுமே வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது முன்னாடி இருக்கிற போதெல்லாம் வந்துட்டு தொலைதூரத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசணும்னா கடிதம் போடணும், அந்த கடிதம் போய் சேர்கிறதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும், அவங்க அதை படிக்கணும், அதை அவங்க படித்து திரும்ப ரிப்ளை ஒரு கடிதம் போடுவாங்க, அது இங்கே வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 weeks வந்துட்டு எடுத்துப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஃபோன் எடுக்கிறோம், டயல் பண்ணுறோம், உடனே டக்குன்னு கிளிக் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு ஃபோன் காலில் பேசணுமா பேசிக்கலாம், இல்லை நெட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோ கால் வேணுமா பேசிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு டெக்னாலஜி பயங்கரமாக வந்துட்டு அப்டேட் ஆகிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு சவாலாக இருக்குதா இல்லை வரமாக இருக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாரோடைய இது எங்க செலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வரமாக இருக்குதா இல்லை சவாலாக இருக்குதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சோனா எஃப்எம் இணைத்தொகுப்பாளர்
3: வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம்.
4: தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய மக்களுக்கு வரமா அல்லது
3: சவாலா?
4: சவாலா கேட்டுக்கிறீங்க, ரெண்டுமே எடுத்துக்கலாம்.
3: என்னங்க
4: தொழில்நுட்ப வளர்ச்சி வரம் எப்படி கேட்டீங்கன்னா, எங்கெங்கயோ லெட்டர் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போட்டு அது 3 நாள் நான் 1 வாரம் 10 நாள் இப்படி எல்லாம் கிடைச்சு கிடைக்கிறது. இப்போ கைபேசி இருக்கிறனால தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதுல என்னென்னமோ வந்து ஐஏஇ தொழில்நுட்பமா அது என்னங்கிறது கம்ப்யூட்டர் இல்ல
3: செல்போன்
4: ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் நிறைய அதுலாம் வந்துருச்சு. அதுல வந்து ரொம்ப வந்து மிக மிக நல்லது. என்னங்க இன்னொன்னு என்ன சொன்னீங்க தலைப்பு இன்னொன்னு?
3: ஆனா அது சவாலா இல்ல வரமா?
4: ஆமா, சவாலாவும் இருக்குது அதுல எல்லாம் கண்டுபிடிச்சா அதுன்னு ஒருத்தர் கொஞ்சம் ஏமாந்தா ஒருத்தர் தடங்கல இருந்து இன்னொருத்தர் ஹேக்கிங் செய்யற அந்த பணத்தை இது பண்றதால அது நடந்துகிட்டே இருக்குது இல்ல, அந்த வகையில சவாலாவும் இருக்குது இல்ல.
3: கண்டுபிடிச்சாங்க
4: அதுக்கு சம்பந்தம் நண்பர்கள் ஆப் எல்லாம் இருக்கு எல்லாம் பண்ணாலும் அது வர்ற வரைக்கும் நம்ம அது சவாலத்தான் எடுத்துக்க முடியும். வந்து கையில ஏறணும் இல்லையா?
3: கண்டிப்பா.
4: அதனால தொழில்நுட்பம் வந்து வரம்னே சொல்லலாம், அதே சமயம் இப்படி தவறா பயன்படுத்துறவங்களுக்கு அது தயாரா பயன்படுத்துறாங்க, நல்லா பயன்படுத்துறவங்களுக்கு சவாலாக மாறும். அதனால என்ன
3: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக உங்களை கருத்தில் பறந்துட்டேன். ரொம்ப
4: நன்றிண்ணா.
3: திருப்பூர் மூலனூர் ஆதவன் நான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக சவால்களும் இருக்குது நன்மைகளும் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு உதாரணத்தோடு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க, ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு கலந்து தான் இருக்குது. ஒரு விஷயம் வந்துட்டு அதாவது அன்னப்பறவை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாலையும் தண்ணியும் ஒன்றா கலந்து வச்சா கூட பாலை எல்லாம் குடிச்சிட்டு தண்ணி மட்டும் தனியாக வச்சிரும். அந்த மாதிரி நமக்கு டெக்னாலஜியில் ரெண்டும் கலந்துருந்தா கூட நம்ம நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமையை அப்படியே ஒதுக்கிடணும், அதுதான் நமக்குமே நல்லது. ஸோ இந்த ஒரு கருத்தோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கேட்டது விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிதிர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட தடபவினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இன்னைக்கு நவீன உணவு முறைக்கும் நம்மளுடைய மனநலத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்குங்க. மறைமுக தொடர்பு இல்ல, நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க. அதாவது நாம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய குடலோட ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்குதுங்க. குடலோட ஆரோக்கியம் நம்மளுடைய மூளையோட செயல்பாட்டையும் மனநிலையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவா நம்மளுடைய குடல் ஆரோக்கியம், குடல் வந்து இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. மனநிலையை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஹார்மோன் உற்பத்தி பெரும்பகுதி பார்த்திங்க அப்படின்னா குடலில் இருந்து தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய நவீன உணவு முறைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், அதிகப்படியான மைதா, அதற்கப்புறம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதற்கப்புறம் மைதா, சர்க்கரை, இந்த உணவுகள் குடலோட ஆரோக்கியத்தை பாதிக்குது. குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை வந்து அழிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் செரோட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோனோட உற்பத்தி ரொம்ப குறையுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மனச்சோர்வு, டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஆங்ஸைட்டி அப்படின்ற அந்த கவலை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வருதுங்க. அதாவது நமக்கு கவலை இருக்கக்கூடாது, மனச்சோர்வு இருக்கக்கூடாது அப்படின்னா செரோட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனோட உற்பத்தி ரொம்ப முக்கியம். இந்த உற்பத்தி இந்த உணவுகள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுடைய மன ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற வெள்ளை சர்க்கரையும் சரி, அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சரி, நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து திடீர்னு அதிகப்படுத்துது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு தடையாகுது. இதனால் திடீர் கோபம், மன அழுத்தம், சோம்பல், எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் வந்து வருதுங்க. அதே மாதிரி பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டிருக்கிற உணவுகள், ஸோ இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸோ அதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அதில் சேர்க்கப்படுற அந்த ரசாயன பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி செயற்கை நிரம்பிகள், இது வந்து மூளையோட நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்குது. ஸோ இது நமக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்துது, அதே நேரத்தில் ஞாபக மறதியும் ஏற்படுத்துது. இது பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மன பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள், ஃபாஸ்ட் ஃபுட், அதற்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகமான சர்க்கரை சேர்த்த உணவுகள், இதெல்லாம் தவிர்க்கும் போது நம்மளுடைய மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.
2: Let's gear up. Report and dropping the damn track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. This will lead. It's

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: காலே.
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா FM-ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
7: திங்கள் முதல் சனி வரை
6: காலை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
7: எக்குரு நிகழ்ச்சி
6: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதி.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக போஷன் மாவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, ஊட்டச்சத்துனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது, ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை நம்ம சோனா எஃப்எம்ல தொடர்ந்து இந்த மாதத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம கூட ஊட்டச்சத்து நிபுணர் சங்கீதா மேம் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேம், ஊட்டச்சத்தில் ரொம்ப முக்கியமான சத்து இரும்பு சத்து அப்படின்னு சொல்லலாங்க மேம். இந்த இரும்பு சத்து ஒருத்தர் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ இந்த இரும்பு சத்து குறையாம ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாங்க மேம்?
3: ஸோ இரும்பு சத்து வந்து ரொம்ப முக்கியமான உணவு எல்லாத்துக்குமே. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த இரும்பு சத்து நம்ம உணவில் குறையிறப்போ நம்ம ரத்த அணுக்கள் உருவாகிறது வந்து குறையும். அது ஹீமோக்ளோபின் நம்ம சொல்லுவோம். அந்த லெவல் நமக்கு குறையிறப்போ ரத்த சுகைங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம ஆளாவோம். ஸோ அந்த ரத்த சுகை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயினாக இரும்பு சத்து நம்ம எடுக்கிறது கம்மியாகிறப்போ உணவில் அந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ ஒவ்வொரு உடம்புக்கும் நம்ம ஆர்பிசி செல்ஸ் தான் வந்து ஆக்சிஜன் வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்போ நம்ம உணவில் இரும்பு சத்து கொஞ்சமாக குறைவாக நம்ம எடுக்க எடுக்க அந்த அயனோட லெவல் அதிகம் கம்மியாகிறப்போ அந்த அனிமிக் கண்டிஷன் வரப்போ நம்ம வந்து அயன் டெஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லுவோம், ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரத்த சோகை வந்துச்சு அப்படின்னா அதோட மெயின் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பேலாக இருப்பாங்க, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருப்பாங்க, கை கால் நடுக்கம் வரும், கையும் காலும் சில்னஸ் ஏற்படும், தென் படபடப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் அவங்க உடலுக்கு அதை போய் சேராது, ஏன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை டு த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த கண்டிஷன் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீமாக வீக்காக இருக்காங்க, ரொம்ப பெயிலாக இருக்காங்க, மயக்கம் வர மாதிரி இருக்காங்க அப்படின்னாலே அவங்க அனிமிக்கான ரத்த சோகையான நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம காம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட்ஸ், இரும்பு சத்து அதிகமான உணவுகள் நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக நம்ம இரும்பு சத்து பார்த்திங்கன்னா அந்த 5 ஃபுட் குரூப்பில் தானியங்கள் வந்து ராகியில் அதிகமாக இருக்குது, அண்ட் தென் பருப்பு பயிர் வகைகளில் முளைக்கட்டின பயிர் வகைகள் அதிகமாக இருக்குது. காய்கறிகள் பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் பாலக்கீரை மற்றும் மெந்தையக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் காய் பழங்கள் பார்த்திங்கன்னா மாதுளை, சப்போட்டா, அன்னாசி இதிலெல்லாம் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இது தவிர்த்து உலர்ந்த திராட்சை வகைகள், கருப்பு திராட்சையில் மெயினாக அதிகமாக இருக்குது. அப்புறம் எல்லா விதமான நட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாங்க மேம். அதாவது இரும்பு சத்து எந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இதோட அவசியம் என்ன, ஒருவேளை இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க மேம். கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, நேயர்கள் கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அதாவது நேற்று கூட நம்ம வந்து பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரண மறதி, அல்சைமர் மறதி. ஸோ இதற்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அதாவது வயதானவங்களுக்கு அந்த அல்சைமர் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சந்தேகமாக வந்து இருக்கும். ஐயோ, நமக்கு வந்து ஞாபக மறதி இருக்கா, இல்லை இது அல்சைமரோட அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை வந்து எப்படி அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, சில விஷயங்கள், அதாவது யாராவது வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க, அவங்களுடைய பேரை வந்து அவங்களால ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண மறதி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது, இது வந்து அல்சைமரோட எச்சரிக்கை அறிகுறியாக வந்து இருக்கலாம். அடுத்ததாக சாவியை எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறதி வரும். இது நார்மலாக எல்லாருக்குமே வரும், வயதானவர்களுக்கும் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு சாதாரண மறதி. ஸோ வயதானவர்கள் வந்து இது அல்சைமராக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம், அவங்களுடைய உறவினர்கள் வந்து இது அல்சைமராக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். அதே மாதிரி சமீபத்திய நிகழ்வுகள், அப்போ தான் காலையில் தான் நடந்திருக்கும், ஸோ அது நடக்காத மாதிரியே இருப்பாங்க. அது நடந்ததெல்லாம், அது நடந்த விஷயங்களை நடக்காத மாதிரியே வந்து அவங்க வந்து எப்பயும் போல் வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அல்சைமர் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க, அது உடனே நினைவுக்கு வருது அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு மறதி தான், அல்சைமர் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து வயதானவர்கள், உறவினர்கள், அதை பார்த்துக்கிறவங்க பயப்பட வேணாம். ஆனால் ரொம்ப பழக்கமான இடங்களில், அவங்க வந்து பல வருடங்களாக அதே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதே ஒரு இடத்துல கடைக்கு போகிறாங்க, ஸோ அந்த பழக்கமான ஒரு பாதையை மறந்துடுறது வந்து அல்சைமரோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்றாட வேலைகளை பாதிக்கப்படாமல் அந்த மறதி இருந்தது அப்படின்னா அது அல்சைமருக்கான அறிகுறி இல்லை, சாதாரண மறதி. ஆனால் அன்றாட வேலைகள் ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்படுது, அந்தளவுக்கு மறதி அதிகமாக இருக்குது வயதானவங்களுக்கு அப்படின்னா அது அல்சைமரோட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி வயதானவர்கள்லாம் மருந்துகள்லாம் எடுத்துப்பாங்க இல்லைங்களா, மருந்து மாத்திரைகள்லாம் எடுப்பாங்க, ஸோ அதை எடுத்துக்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து அல்சைமரோட ஒரு அறிகுறியாக வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து முடிவெடுக்கணும், அது முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா அதுவும் அல்சைமரோட அறிகுறியாக வந்திருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா மருத்துவர்கிட்ட கட்டாயமாக போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றும் நம்ம வந்து பேசணும், இன்றைக்கும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன வெட்டி போடுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் இந்த நேரத்தில் நம்ம கூட தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா, ஐயா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த நோய்கள் அப்படின்றது, உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க ஐயா. இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் என்னங்க ஐயா? அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த வைத்திய முறைகள், அதற்கப்புறம் உணவு முறைகள், அதோடய முக்கியத்துவம் பற்றியும் சொல்லுங்கள் ஐயா.
7: இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பரபரப்பான வாழ்க்கை முறை, எல்லோருக்குமே பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலை அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், எந்த ஆரோக்கிய விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குமாயின், நமது முன்னோர்கள் சொன்னது போல பல்வேறு நோய்களுக்கு நாமே தான் வித்திடுகின்றோம். ஆகவே நாடி நடைகள் சீராக இயங்க வேண்டும் என்றால், நமது முன்னோர்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு வீடுகளிலும் பாட்டிமார்கள் அவர்களுடைய அனுபவங்கள் என்று ஒன்று இருக்கும். அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் கடைபிடித்தது, இந்த காலத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்று பேசிக்கொண்டிருக்காமல், அவர்களிடத்திலே ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய அற்புதமான தகவல்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 2 தலைமுறைகளாக நோய்களினுடைய எண்ணிக்கையும் ஆரோக்கிய குறைபாட்டினுடைய விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே வருவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பல்வேறு வகையான நோய்கள், எத்தனையோ மருத்துவமனைகள், இவைகளெல்லாம் பெருகி கொண்டே வருவதற்கான காரணம் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே ஏற்பட்ட மாற்றம், உணவு முறைகளிலே ஏற்பட்ட மாற்றம். பாரம்பரியமாக ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய விதிமுறைகளை நாம் கடைபிடிக்காது போதல், பரபரப்பான மனநிலை, பரபரப்பான வாழ்க்கை சூழல், இவைகள் அத்துணையுமே மனிதனை நோயாளியாக மாற்றுவதற்கான சாத்திய கூறுகளை கொண்டிருக்கிறது. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்துணை பேருமே ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம்.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை வாழ்க்கை முறை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம ஆரோக்கியத்துக்கு அந்த பாரம்பரிய முறைகள் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி சமைப்பாங்க, விறகு அடுப்பில், அதில் ரொம்ப வேகமாகலாம் அந்த நெருப்பு வராது. அப்படியே வந்து நம்ம விறகடுப்பு பார்த்தோம்னாலே தெரியும், அப்படியே அழகாக அந்த நெருப்பு வந்து பொறுமையாக வந்து எரியும். அந்த நெருப்பு ஆடும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சமைக்கப்பட வேண்டிய அந்த உணவுகள் ரொம்ப பொறுமையாக மெதுவாக சமைக்கப்படுது, அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் பாதுகாக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ரொம்ப அதிகமான நெருப்பு, ரொம்ப ரொம்ப அதிகமான சூடு மூலியமாக அந்த அடுப்பு வந்து எரியுது. ஸோ இதனால் நம்மளுடைய உணவு முறை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை, சத்துக்கள்லாம் வந்து அழிஞ்சிரும். அதே மாதிரி சுவையூட்டிகள், அப்போ கல்லுப்பு, நாட்டு சக்கரை, பனவெல்லம், இயற்கையான புளி, மிளகு, சீரகம், இதுதான் ஒரு சுவையூட்டிகளாக இருந்துச்சு. இன்றைக்கி அயோடின் உப்பு, வெள்ளச்சக்கரை, செயற்கை சுவையூட்டிகள், எக்ஸாம்பிள் அஜினமோட்டோ, அதுக்கப்புறம் சாஸ், இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோவா ஒரு நல்லதில்லை. அடுத்ததாக அரிசி, அதற்கப்புறம் தானியங்கள், கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய அரிசி வகைகள் தான் அந்த ஒரு காலகட்டங்களில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசி, மைதா, இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட சில மாவுகளும் பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக அந்த ஒரு டைமில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுதான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி சுத்திகரிக்கப்பட்ட பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோவா அந்த ஒரு எண்ணெய் மாதிரி ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதுல. ஸோ இவ்வளோ மாற்றங்கள் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடிய பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், இரும்பு வானொலி இருந்தது, வெண்கல பானைகளை பயன்படுத்தினாங்க, கல் சட்டிகளை வந்து பயன்படுத்தினாங்க, மண் பானைகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரங்கள், அலுமினியம், பிளாஸ்டிக் கலன்கள் அப்படின்னு அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ மண்பானைகளை சமைக்கும் போது ஒரு பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரீசன்னால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குங்க. அதனால் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையை, வாழ்க்கை முறையை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது. இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாபாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து இது வாக்குறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவோ இல்லை ஐக்யூ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சமையான சூப்பரான ட்ரிக் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ட்ரிக் எதுக்கு யூஸ் ஆகும் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படம் பாக்குறீங்க இல்ல போன்ல பாட்டு கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்க போனோட சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, சரியாவே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற சமயத்துல இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இந்த ட்ரிக் எதை பத்தினா, உங்க போனோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்றதை பத்தி தான் இருக்க போகுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க விவோ மொபைல்ல செட்டிங் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா, அங்க சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம கீழே அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆடியோ பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து தொட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொட்டு ஆன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பாட்டு கேட்கறப்பயோ இல்லை படம் பார்க்குறப்பயோ சவுண்ட் வச்சிங்கன்னா 100% வரைக்கும் தான் காட்டும். ஆனா இந்த ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 150-200% வரைக்குமே போகும். ஆனால் இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்கள் ஃபோனில் பேட்டரி சீக்கிரமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது எல்லா விவோ அண்ட் ஐக்யூ மொபைலில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. உங்கள் மாடலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி விவோ அண்ட் ஐக்யூ மொபைல் மட்டும் இல்லாமல் நிறைய மொபைல்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க சோனா எஃப்எம்ல மறக்காமல் டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இப்போ அடுத்தடுத்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: மாணவர்களே,
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும், சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவோ அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய Y31T அப்படிங்கிறது தான் அதோட பேர். பேர். இந்த Y31T மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. டிசைன் என்ன தான் இப்படி இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுது. சைடில் பெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி முன்னாடி உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமரா வருது, பின்னாடி ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட ஃப்ளாஷ் லைட்டும் வந்திருக்கு, சைடில் உங்களுக்கு பட்டன்ஸ் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு பிடிச்ச சூப்பரான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாமா. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி தான் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது. ஏன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாலிடாக பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 44 வாட்டுக்கு ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் உங்களுக்கு ஆல்ஜின் வாய்ஸோட தான் வருது. இந்த மொபைலில் உங்களுக்கு IP68 அண்ட் IP69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்டோட வரதுனால தண்ணிக்குள்ளே போட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6.75 inch ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் இருக்க கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பின்னாடி மெயின் கேமரா உங்களுக்கு HD வைட் ஆங்கிள் மெயின் கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவாக 2 MP போக் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 MP இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இந்த மொபைல்லையும் உங்களுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மொபைலில் ஆல்ஜின் வாய்ஸோட வரதுனால ஆல்ஜின் ஐலாண்ட் டிராகன்கோ இந்த மாதிரியான ஆல்ஜின் வாய்ஸோட ஃபீச்சர்ஸும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மிட் ரேஞ்சில் ஓரளவுக்கு நீட்டான ஸ்பெக்ஸோட மொபைல் வாங்கணும்னா இந்த ஒரு Vivo Y31T மொபைலில் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் இப்போ தற்போதைய விலையாக 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 6 GB ரேம் இருக்கிற இந்த வேரியண்ட் வந்து 29,999 ரூபாயாக வருது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்க முடியும் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட்டை பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட் பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருல டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கல மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்த மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த சூப்பரான டிப்ஸ் எதை பற்றி, எந்த அக்கௌண்ட்டை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் உங்களோட மெட்டா அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி டிப்ஸ் தான் அது. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும், அந்த 3 கோடை தொட்டு உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கோங்க சரிங்களா. உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனதுக்கப்புறமா மேலே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டா அக்கௌண்ட் சென்டர் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட், 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், வெரிஃபிகேஷன் செல்ஃபி அண்ட் சேவ்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வெரிஃபிகேஷன் செல்ஃபி பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில டைம் உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஹேக் பண்ணிட்டாலோ இல்லை உங்களோட

அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியாமல் போயிடுச்சுனாலும் அப்போ வந்து இந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். இந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபியை ஒரு டைம் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ திரும்ப அந்த வெரிஃபிகேஷன் செல்ஃபி ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. அப்போ இதில் இருக்க கண்டென்ட்டும் உங்களோட ஃபேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து இது நீங்கள் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ப்ரொஃபைலுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டில் இந்த அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதுவே ஓகே, ஆல்ரெடி அப்லோட் பண்ணதே ஓகேன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாலே அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு பாயிண்ட் சொல்லும். அந்த மூணு பாயிண்ட் படிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்கள் தலையை லெஃப்ட் ரைட்டு மேலே திருப்ப சொல்லும். திருப்பினதுக்கப்புறமா வந்து வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுலேயுமே இது அப்லோட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ் விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: ஏதோ இந்த கிராமத்தில் வந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகிறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா, அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ இது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஆப்போட டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கூகுள் மேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், பாதியில் கேட்டால் கூட புரியாது. அதை நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. கூகுள் மேப்பில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் தெரியாது, கிடையாது. இப்போ நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து கூகுள் மேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப் ரைட் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப் அண்ட் டிஸ்பிளே, நேவிகேஷன், யோர் வெஹிக்கல்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நேவிகேஷனை தொட்டுக்கோங்க. நேவிகேஷன் தொட்டதுக்கப்புறமா அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே ப்ரிப்பேர் ஃபியூயல் எஃபிஷியன்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் இதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபியூயல் எஃபிஷியண்ட்டான ரூட்டாக காட்டும். அதாவது சுற்றிக்கிட்டு பெட்ரோல் அதிகமாக செலவாகிற மாதிரி ரூட்டை காட்டாமல் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற மாதிரியும் எது பெஸ்ட்டான ரூட்டோ அந்த பெஸ்ட்டான ரூட் காட்டும். இது நிறைய பேருக்கு டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும், ஆனில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் ஆனில் இல்லைன்னா ஆன் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்கை கூகுள் மேப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் வேற ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அது செட் ஆகாது. அதை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் வேணும் அதை கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அவாய்ட் டோல்ஸ் அண்ட் அவாய்ட் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவாய்ட் டோல்ஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் போகிற பாத்து வந்து ஹைவேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டோல் பூத் இல்லாத ஒரு ரூட்டாக உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியும் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

இப்போ இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அப்படி இல்லையா, நைட்டு தூக்க போகும்போது எல்லாருக்கும் கண்டிப்பா கனவு வந்து வரும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண உடனே கனவு பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ட்ரீம்ஸ் டே, அதாவது உலக கனவு தினம். ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. சில ஃபுட்ஸ் அதை வந்து டேஸ்ட் பண்ணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோட கனவாகவே வந்து இருக்கு. ஸோ நீங்களும் சொல்லுங்க, இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றது அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாகவும் செம வைரலாகவும் போயிட்டுருக்கு. என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி ஆன உடனே எது வருதோ இல்லையோ இந்த மழை வேறு வர மாதிரி இருக்குது. சேலத்தில் நிறைய இடங்களில் மழை இப்போயும் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே நான் இருக்கிற இடத்துல மழை லைட்டாக வர மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல்

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில் சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
1: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்தவங்க கூட விளையாட மாட்டாங்க. சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க. அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது. ஒரு வாரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொரி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதில் வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் அதை இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: செப்டம்பர் மாசம் வேற வந்துடுச்சு, கம்பேக் கொடுக்கலான் இருக்கேன். நீ என்னடி நினைக்கிற?
4: செப்டம்பர் தானடி வந்திருக்கு, இன்னும் 3 மாசம் இருக்கு, பொறுமையா மெதுவா கம்பேக் கொடுக்கலாம்.
3: ஒரு ஃப்ரெண்டா மோட்டிவேட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி டீமோட்டிவேட் பண்றியே.
4: மோட்டிவேஷன்லாம் இல்லடி, நீ வேணா பாரு, அக்டோபர் மாசம் காந்தி ஜெயந்தி லீவ் வருமா, அடுத்த நவம்பர் மாசம் தீபாவளி வருமா, டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸ் வருமா, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஜனவரியில கம்பேக் கொடுக்கலான்றேன்.
3: அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு இப்ப கம்பேக் கொடுக்கணும் போல இருக்கே.
4: நீ கம்பேக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நான் 100 ரூபாய் கொடுத்தேன்ல, அதை திருப்பி குடுறி.
3: கொடுத்துறேன்டி, கம்பேக் கொடுக்கும் போது கொடுத்துறேன்.
4: என்னது உன் கம்பேக்கா? அதுதான் நான் 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேனே.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு ட்ரீம்ஸ் டே, அதாவது உலக கனவுகள் தினம். ஸோ இந்த நாளோட ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவா இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இதுக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா, உடனே கடைக்கு போயிட்டு ஒரு 10 லிட்டர் சமையல் எண்ணெய் வாங்கி கொடுத்தேங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஃபீல் பண்ணேன், இதை நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சமையல் எண்ணெயோட இறக்குமதி வரியை இப்போ லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதோட விளைவா நம்ம ஊர்ல சமையல் எண்ணெயோட பிரைஸ்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சுங்க, அதாவது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அடடா, சமையல் எண்ணெயோட விலையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இன்னொரு பொருளோட விலையை வந்து ஏற்றி விட்டாங்க. என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரைவேட் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ப்ரைவேட் தயிர் பால் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட விலையெல்லாம் வந்து கூடி சீக்கிரமே ஏற்ற போகிறாங்களாம். என்னங்க ஒரு பொருளோட விலையை குறைச்சிட்டு இன்னொரு பொருளோட விலையை ஏற்றுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றத. உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க. நம்ம முகமது அஸ்பரோட கருமேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே எப்படி திரும்ப இருந்தது, அட அட அங்கே அதிசயத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேரளாவில் ஒரு ட்வின்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அதாவது இரட்டை சகோதரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் கல்யாணம் வந்து ஆயிருக்குங்க. இது வந்து அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் வந்து கிடையாது. இதை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டேட்டில் தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு. அவங்க பாருங்களேன், ஒரே நாளில் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரே நாளில் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து பயங்கர பேசுபொருளாக இருக்குது. அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்போ தான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அது சுட சுட சமூக வலைதளங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. விழுப்புரம் இருக்குல்ல, விழுப்புரத்தில் ஒரு சிலையை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அது வந்து சோழர் காலத்து சிலையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான அந்த ஆய்வுகள்லாம் இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2-3 மாதத்தில் விழுப்புரத்தில் இந்த மாதிரி சிலைகள் கண்டெடுக்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய அகழ்வாராய்ச்சிகள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்ததாக ஒருத்தர் ஸ்கூட்டி வாங்கினதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு, அதனாலேயே அவர் செம ட்ரெண்ட் ஆகிட்டார். அது எதனால் அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து பேசலாம். இப்போ சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவா இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நானுமே கேட்கறதுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Too much!

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா.

0: 9787 7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட கருத்துக்கள் என்ன, அவரோட இப்போதைய கனவு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாமல்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
1: என்னுடைய கனவு என்னன்னாக்கா, இப்ப வாழ்ந்துட்டு வாழ்க்கை, வாடகை வீடு, எனக்கு வாக்கப்பட்ட மனைவி, அருமையான மனைவி, 38 ஆண்டுகள் நான் அவங்க கிட்ட வாழ்ந்துட்டேன். அந்த அம்மா காலையும் தொட்டு கும்பிட்டு இருக்கேன். இங்கிருந்து அங்க ஒரு ரிப்போர்ட் போனது இல்ல, அங்கிருந்து இங்க ரிப்போர்ட் வந்தது இல்ல. அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்.
0: எனக்கு
1: இதை விட இன்னும் கஷ்டமா இருந்தாலும் நான் வாழ்க்கை வாழ்வேன். வாடகை வீட்டுலதான் இருக்கிறேன். இந்த வாடகை வீடுதான் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். சொந்த வீடு தேவையில்லை. இந்த கனவு கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று என்னுடைய நேயரும் சகோதரரும் என்ன மனமாற வாழ்த்தணும். என்னுடைய நன்றி நன்றி நன்றி.
0: கண்டிப்பா நன்றி நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரன் நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி நான் இப்போயே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த லைஃபே வந்து எனக்கு எண்டு வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்போது நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அந்த காசு பணம்லாம் வந்து செகண்டரி தான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தாங்க அப்படின்னா நாம் எனக்கும் பயங்கர ஹாப்பியாக வந்திருக்கலாம். ஸோ நம்ம தாமோதரன் நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதாவது இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.
2: Let's gear up. Reporting, dropping the damn track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Taylor, it's so lit. It's them on the beat, bringing my heat.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லேடி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண வேலையினால அவங்களே சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஆகி செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஷோக்கும் கண்டென்ட்டாக வந்துட்டாங்க. ஸோ யார் அவங்க, என்ன பண்ணாங்க, நடந்தது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போ நிறைய டைம் நிறைய இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட ப்ரைவசி எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே வந்து ஷோ பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்குது, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, காலையில் இந்த லொக்கேஷனில் இருந்தேன், மதியானம் அந்த லொக்கேஷனில் இருந்தேன், நைட்டு இங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டென்ட்டாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு பொண்ணு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க வீட்டில் ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சுங்க. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது அப்படின்றத கண்டென்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பெட் இருக்குல்ல, பெட்டில் அந்த அமௌண்ட் எல்லாம் அப்படியே பரப்பி வச்சுட்டு, எங்கள் வீட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் கோல்டு, இதெல்லாம் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ வியூஸும் பயங்கரமாக போயிருக்கு, வியூஸோடு சேர்ந்து அவங்க நகை பணம் எல்லாமே வந்து போயிடுச்சுங்க. ஆமாங்க, சோஷியல் மீடியாவில் வீடியோ வந்து போட்டாங்களே, ஸோ அதை பார்த்த மர்ம நபர்கள் யாரோ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த நகை அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து இப்போ விசாரணைலாம் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இப்போ வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நீடே வந்து கிடையாது. உங்களுக்குன்னு ப்ரைவசி, உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக போடுங்க, இல்லைன்னா நீங்களே சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஆகிடுவீங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் இதே மாதிரி சுவாரஸ்யமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு ட்ரீம்ஸ் டே. ஸோ இந்த டேவை முன்னிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்களும் சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட ஒரு நேயர் வந்து பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் அண்ணா. இன்னைக்கு டே எப்படி இருக்கு?
1: இன்னைக்கு டே சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
0: சிறப்பா போயிட்டு இருக்கு
1: அண்ணா. ரொம்ப சந்தோஷம். மழை எல்லாம் பெய்யுதா அந்த பகுதியில?
0: பெஞ்சிட்டு தானே இருக்கு. அப்பப்போ
1: சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனா இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவா இருக்கு உங்க லைஃப்ல?
1: செவருக்குள்ள இருக்கிறதுல நிறைய வெளியில போய் சுத்தி பார்க்கும் பொழுது ஒரு புதிய அனுபவம் அப்படிங்கறது கிடைக்கும் இல்லையா? அதனால எனக்கு நிறைய இடங்களை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கறது ஆசை. இன்னொரு ஆசை இருக்கு, பெங்களூர்ல ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேலூர் மாவட்டத்துல சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் பெங்களூர்ல அந்த ஒரு வீடு, அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த ஒரு 2BHK ஒரு வீடு அல்லது 3BHK நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கணுங்கிறது என்னுடைய ஒரு கனவா இருக்கு. நிச்சயமா அது கை கூடிதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் நான் ஃபீல் பண்ணுவேன்ப்பா.
0: ஓகே, கூடி சீக்கிரமே உங்களோட கனவு அப்படின்றது ரியாலிட்டியில வரும்னா வாழ்த்துக்கள்.
1: நீங்க நல்ல வார்த்தையா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: தேங்க்யூ சோ மச். பாய்
0: பாய் பாய். வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இப்போதைக்கு அவரோட கனவு என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவா இருக்கு அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: அதாவது நம்ம எல்லா பேருக்கும் வந்து ஒரு சில கனவுகள் அப்படின்றது இருக்குங்க. நம்ம வளரும் போது ஒரு சில கனவுகள் இருக்கும், நம்ம படிக்கும் போது ஒரு சில கனவுகள்லாம் இருக்கும், படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு சில கனவுகள்லாம் வந்துருக்கும். நம்ம வாழ்க்கையோட ஸ்டைல் எப்படி மாறுதோ அதே மாதிரி நம்மளோட கனவுகளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவா இருக்குது அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. அவரோட இப்போதைய கனவு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம் மாதவண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா எப்பவுமே நீங்க முடிக்கிறீங்க,
5: எல்லாரும் நலமா இருக்காங்க.
6: அப்துல் கலாம்

0: சோனா பண்பலை வானொலி சமுதாய வானொலி அடிக்கடி சொல்றதுனால நான் ஒரு நல்ல இனிமையான கனவை காண்றத நினைக்கிறேன். நடக்குமாங்கிறது சமுதாயத்தின் பொறுப்புதான் இருக்குது. அதாவது வயசு 60 வயசுக்கு மேலாயிட்டு அப்பா அம்மாவும் இப்ப இருக்கிற 7 வயசு பயிர்ல அது மாதிரி இது வந்ததில்லை. அவங்களுக்கு இப்பத்திய இந்த இது இருக்கிறதுல தொழில்நுட்ப வளர்ச்சி பத்தி எல்லாம் தெரியாது
1: என்னங்க.
0: அதனால இப்போ வர இளைஞர்கள நிறைய குடும்பங்கள்ல இப்படி நடக்கிறதுனால நான் சொல்றேன். அவன் அப்பா அம்மாவுக்கே தெரியாம எல்லா பிராடு வரையிலும் செய்யறாங்க. அதெல்லாம் செய்யாம தனித்தனி குடும்பம் இல்லாம கூட்டு குடும்பம் பக்கம் பக்கமா இருக்கிற மாதிரி, ஏன்னா சமுதாய வானொலியில் நல்லதுன்னு சொல்லணும்.
1: ஓகே ஓகே.
0: திரும்பி திரும்பி அங்கங்க புத்தி எடுக்கிறாங்க தனித்தனி தீவு. அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா வந்து சரியா ஒன்றாகி பெரியவர்கள் மதிச்சு பெரியவங்க சிறுவர்கள் கேட்டு நடக்க வேணும் அப்படிங்கறது என்னுடைய கனவு. ஆனா நிறைய மாறி மாறி நடக்குது. இது வந்து எனக்கு பரிசுத்தி தருகிறது. அதெல்லாம் மாறி கூட்டு குடும்பம் இருந்து எல்லாத்தையும் மதிச்சு அவங்களே கேட்டு செய்யுங்க. பெரியவங்களுக்கு கேட்டு ஒரு நல்லது கேட்டு என்ன எடுத்து அவங்களே கூட்டிட்டு போங்க, மதிச்சு கொடுத்துங்க. அதுவாருங்க நிறைய எப்படி சொல்றது, அனாதை இல்லங்கள்ல எல்லாம் போய் அவங்களை எல்லாம் சேர்த்துட்டு பணம் வரதுதான் பாத்துக்கணும்னா விடாதீங்க. வீட்டுல இருக்கிற அன்பு அவங்களுக்கு, அது பொதுவா சொல்றேன், வீட்டுல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்காதுல்ல எங்கயோ இல்லைங்களா. வீட்டுல இருந்து நல்லா அவங்கள அனாதைங்கிற உணவு இல்லாம பார்த்து கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருங்க. அப்படின்னு நான் கனவு காண்றேன்.
1: உங்களுக்காக காணாம சமூகத்துக்காக வந்து காண்றீங்களா, ரொம்ப அருமனா.
0: சமுதாய வாழ்வில் சமூகம் நல்ல ஒட்டுமே கூட்டு குடும்பமா வாழ்ந்து சாதி மத பேதங்கி மாறி மாறி இது வேணாம் இல்லாம அதையும் அப்படி வந்தாலும் ஏற்றுக்கிட்டு கூட்டு குடும்பமா வாழ்ந்த மகிழ்ச்சியோடு இருங்கள். இருக்கிறது கொஞ்ச நாள்
1: திருப்பூர்ல இருந்து நம்ம மாதவன் கால் பண்ணி அவரோட இப்போதைய கனவு என்ன அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.
2: என்னோட வார்த்தைகள் தீ கேட்பாங்க யாருடானி, என்னோட வார்த்தைகள் தீ கேட்பாங்க யாருடானி யாருடானி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுடைய கனவு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787-707-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இப்போதைக்கு உங்களுடைய கனவு என்னவாக இருக்குது அப்படின்றத. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வேலைலாம் கிடைச்சா நான்லாம் வந்து சிட்டாக பறந்துடுவேன், இந்த மாதிரி வேலைலாம் ஏன் சார் நம்ம ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இங்கிலாண்டில் ஒரு பெண்ணுங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது. அவங்க லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு புதிய வேலைக்கு வந்துட்டாங்க. அப்படி அந்த புதிய வேலையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாய்க்குட்டிங்களை வாக்கிங் கூப்பிட்டு போனால் போதும், அதுதான் அவங்களோட வேலையே. அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போனால் ஒரு நாளைக்கு மட்டும், நல்லா கேளுங்க, ஒரு நாளைக்கு மட்டும் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். என்னங்க சொல்கிறீங்க, வாட் இஸ் திஸ், வாட் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் கிட் பண்ணிட்டு அவங்க இப்போ ரெகுலராக வாக்கிங் கூப்பிட்டு போகிற வேலையை அவங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 நாய்க்குட்டிகளை அவங்க வாக்கிங் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொன்னாங்க, எதுக்குங்க இந்த ஒர்க்கு, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தால் லாயர் ஒர்க்கே நல்லா தான் நாங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க போல். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நாய்க்குட்டிங்களோட அப்படியே வந்து கொஞ்சி பேசிக்கிட்டே வந்து போவேன், வாக்கிங்லாம் போவேன், இது எனக்கு பிடிச்சிருக்குங்க, 1000 தான் இருந்தாலும் நான் என் மனசுக்கு பிடிச்ச வேலையை தானே செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் பேச போகிறாங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களோட ஜேர்னிலேருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ் விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது.

0: குறிப்பாக நான்வெஜ் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான அப்டேட்டும் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போது எனக்காக சேலத்தில் வெஜிடேரியன் ஸ்பாட்னால் நீங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஃபேவரட்டான வெஜ் ஸ்பாட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன்.
1: வெஜிடேரியன் ப்ரோ, அம்மாவின் கைமணம் ப்ரோ, அது வெஜிடேரியன் தான், ஒரு ஹெல்த்தியான ஸ்பாட்டு, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்னாலே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், எல்லாமே நவதானியங்கள் தான் வந்து. அதான் இப்போ நம்ம எங்கே வச்சுருக்காங்கன்னா வின்சர் கேஸ்டல் இருக்குல்ல, அது தாண்டி போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது. டேஸ்ட்டும் சரி, எல்லாம் ஹோம்மேடு தான், எல்லாமே நவதானியங்கள் அதை வச்சு தான் செய்கிறாங்க. சூப்பராக இருக்கும், அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணது நவதானியங்களால் நாங்கள் சாப்பிட்டே ஒரு எங்கள் அப்பா காலத்தில் இருந்தது, நாங்கள்லாம் சாப்பிட வாய்ப்பே இல்லை, ஆனால் இந்த டைம்லேயும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அவர், ஆனால் சூப்பராக இருக்கும் அது எல்லாமே.
0: கண்டிப்பாக ப்ரோ, கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நானுமே இப்போ தான் கேள்விப்படுறேன், நவதானியங்களில் தோசை, நவதானியங்களில் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானுமே வந்து கேள்விப்படுறேன், நிஜமாக நானுமே வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற மக்கள் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்க, இவங்க கூட நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க. ஸோ சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்களே, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஸ்க்ராச்சிலேருந்து இவங்களோட பேஜை பில்ட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்களோட குரு இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: அடுத்து வருவது லேசா லேசா.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சுபை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்களே அவங்க வந்து பேச போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க, கேட்க அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்குது பிரதர். இப்போது சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்த விஷயத்தை அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க பிரதர்?
4: பட் நம்ம அந்த வீடியோவை ரெஸ்பான்ஸ் கிடச்சோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்பா, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கு, இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இந்த வீடியோ வந்து இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தெரிஞ்சது கிடையாது. பர்சனல் லைஃப்பில் 1000 விஷயம் இருக்கும், அது அவ்வளோதான், அது இருந்துட்டே வாழ்க்கை ஃபுல்லாக சாவர வரைக்கும் இருக்கும். அது மனுஷன், எல்லா மனுஷனும், பணம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை. ஒரு 10,000 சம்பாதிக்கலாம்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி 9,000 செலவு இருக்கும், 10,00,000 சம்பாதிக்கணும்னா அவனுக்கு 9,00,000 செலவு இருக்கும். அது மாறிட்டு தான் போகும், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையே போயிடும், அது அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தால் அப்படியே ஜாலியாக இருக்கும்.
3: ப்ரோ சிம்பிளாக சொல்லியிருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், அவங்களோட ஒர்க்கை பொறுத்து, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது இருக்க தாங்க வந்து செய்யும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே வந்து பண்ணாதீங்க, அதுக்கு நீங்கள் ரியாக்டே ஆகாதீங்க. எப்பயாவது ரொம்ப ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்கிறீங்க இல்லை டவுனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்களேன் திரும்ப திரும்ப, நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன்லேருந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே தான் நம்ம ப்ரோவும் வந்து சொல்கிறாரு, எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஒர்க் வந்து இருக்குது, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்து தாங்க வந்து ஆகணும். ஸோ நீங்களும் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொட்டீனாக பண்ணி. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எந்த தலைப்பில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்டிருந்தேன் இன்றைக்கி கேள்வி அப்படின்னா, இப்போதைக்கு உங்களோட கனவு என்னவாக இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி இப்போதைக்கு அவங்களோட கனவு என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போணுச்சுங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட், என்ன அப்படின்னா, சேலத்தில் ஒரு சில இடங்களில் மழை வரமாக இருக்கு, கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஸோ வெளியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இதுக்கும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் அங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அங்க எப்படி இருக்கீங்க? இந்த மாலை பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மாலை பொழுத மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கலான் இருக்கேன், பெண்களுக்காக இந்த கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பெண் தன்னோட வாழ்க்கை பயணத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை சூஸ் பண்றாங்க, இல்ல பிடிச்ச துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது அதுக்கு எதிர்ப்புகள் அப்படின்னு ஏன் வர ஆரம்பிக்குது? அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நீங்களே ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இருந்த தலைமுறையினர் பெண்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை பெண்களுக்கும் வந்து வாழ்க்கை முறை அப்படின்றது மாறி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இந்தந்த வேலைகளுக்கு தான் போக ஆரம்பிக்கணும், சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நடைமுறை வந்து இன்னைக்கும் பல இடங்கள்ல இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து ஒரே ஊர்ல இருக்கக்கூடியவங்களாம் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையை சூஸ் பண்ணி அதுல ஏதாவது ஒரு சாதனையை நம்ம பண்ணிடுவோம், இல்ல ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டிடுவோம் அப்படின்னு பெண்கள் நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்கள் வந்து வேலைக்கு போறது ஓகே, வேலைக்கு போறது மட்டும் போனா போதும், ஆனா சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்றது பெண்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியான நடைமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. இது என்ன காரணமா இருக்கும்னா, ரீசன்ட் டைம்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல வந்து எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் எதிர்ப்புகள் வருது அப்படின்னு கேட்டா, பொண்ணா இருக்காங்க, அவங்க எப்படி பிசினஸ் பார்க்க முடியும், வீட்டையும் பார்த்துக்கிட்டு அங்க போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விளையாட்டுத் துறையில எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டும் கூட அந்த விளையாட்டுத் துறையில சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சாதனை பண்ணும்போது பெண்களால முடியாதது என்ன? கண்டிப்பா முடியாது அப்படின்ற ஒரு சொல்ல நாம வந்து பெண்கள் கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களால முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் தான் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஏன் வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறோம்? இதுவே ஒரு ஆண் வந்து பிசினஸ் எடுத்து ரன் பண்றாங்க அப்படின்னு போது பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து பிசினஸ் எடுத்து ரன் பண்றான், சோ ஓகே நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த சப்போர்ட் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஒரு கேள்வியா வந்து வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்றாங்க, இல்ல ஒரு பிடிச்ச துறையை சூஸ் பண்றாங்க அப்படின்னு போது அதுக்கு எதிர்ப்புகள் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா எல்லாம் ஆரம்பிக்குது? பெண்கள் பிசினஸ் பண்ண வேணாம், வேலைக்கு போறது ஓகே, ஆனா வீட்டுல இருந்தா ஓகே, ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்றது அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணணும் போது வேணாம் இது பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நோ சொல்லிருப்பீங்க, சோ எதனால நோ சொன்னீங்க அப்படின்றத பெண்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இல்ல பெண்கள் நீங்க வந்து ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மாணவர்களே,
1: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
0: முதல் பரிசாக 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் மதிப்புள்ள பரிசும் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 28 திங்கட்கிழமை.
0: நடைபெறும் இடம் வைஷ்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
2: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தைய பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்கள மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டுல ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையில எல்லாம் அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க. அதனால கடையில இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும். குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும். குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி. வணக்கம்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பிறவியிலிருந்தே இடுப்பு பகுதி கீழே முடங்கிய கால்கள், ஆனா கைகள்ல துடுப்பு ஏந்தி கொந்தளிக்கக்கூடிய அலைய பிளந்துகிட்டு ஒரு பொண்ணு சாதனை பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவில. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லே. மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய குவாலியர் அப்படின்ற ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவங்க தான் பிராச்சு யாதவ். இவங்களுடைய தந்தை வந்து ஜெகதீஷ் யாதவ் வந்து சிறைத்துறையில ஜெயிலரா வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவரா இருக்காரு. பிறவியிலிருந்தே இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாராப்ளீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்புனால இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 2 கால்களும் வந்து முற்றிலுமா செயலிழந்த நிலையில தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான சவால்கள் இருந்திருக்கு. ஏன்னா கால்கள்ல பலம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல இந்த நீச்சல் வீராங்கனையா வந்து அவங்களுடைய விளையாட்டு பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல உடற்கல்வி ஆசிரியர் இருக்கக்கூடிய வீரேந்திர குமார் அப்படின்றவர் வந்து 2018 பாரா கனோயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு வந்து பரிந்துரைக்கிறாரு. அந்த விளையாட்டுக்கு அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. போபால்ல இருக்கக்கூடிய ஏரிகள்ல அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த போட்டி அப்படின்றது இந்த படகு இருக்கு இல்லையா, அந்த படகுல வந்து உட்காந்துக்கணும். அந்த உட்காந்துட்டு நம்ம துடுப்பு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கரெக்டான இலக்குல போய் சேர்றதுதான் இதோட விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விளையாட்டு இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு போது கால்கள்ல பலம் சுத்தமா இல்லவே இல்லை. ஆனா இவங்க தனியாளா அதை வந்து பண்றது அப்படின்றது மிக சவாலான ஒரு விஷயம். அதுவும் கீழே விழுந்துட்டாங்க, துடுப்பு எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களால நீந்தி வர முடியாது. இந்த மாதிரி சவால்கள் எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த போட் வாங்கணும் இல்லையா, அந்த போட்டுக்கு பணம் அப்படின்றது இல்லாம இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த போட் எல்லாமே வந்து வெளியூர்கள் இருந்துதான் நமக்கு இறக்குமதி அப்படின்றது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வரது அப்படின்றது எக்கச்சக்கமான சவால்களா இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த துடுப்புகள் இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கான செலவுகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடுமையான நிதி நெருக்கடி, இது எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்காங்க. சோ அது எல்லாத்துக்குமே குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கடந்துதான் 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டியில வந்து தகுதி பெற ஆரம்பிக்கிறாங்க. பாராலிம்பிக்ஸ் பாரா கனோயிங் அப்படின்ற இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு வரலாற்று பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. அதையும் தாண்டி 2022 போலாந்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய சர்வதேச பாரா கனோ உலக கோப்பையில வந்து வெங்கல பதக்கத்தை வென்று இந்த துறையில உலக கோப்பை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி 2023 ஹாங்ஸே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல வந்து பெண்களுக்கான KL2 பிரிவுல தங்கப்பதக்கமும் VL2 பிரிவுல வெள்ளிப்பதக்கமும் வென்று சரித்திரம் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா ஆசிய பாரா விளையாட்டுல பாரா கனோயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுல தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு பெருமையை அவங்க வந்து பெற்றிருக்காங்க. இப்படி சர்வதேச நீர்வழி விளையாட்டுல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இந்திய அரசு அர்ஜுனா விருது, அதாவது நம்ம நாட்டினுடைய உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்துக்காக நான் வந்து எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே சவாலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி உங்களால சாதனை பண்ண முடியும். 2 கால்கள் இல்லாம ஒரு பொண்ணால சாதிக்க முடியுது அப்படின்னா எல்லாம் இருந்து நம்மளால சாதிக்க முடியாதது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களால இன்னையில இருந்து ஒரு பயணத்தை தொடங்க ஆரம்பிங்க. உங்களால உங்களுடைய துறையில சாதனை பண்ண முடியும் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிட்டு இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல மூத்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமா வதைக்கக்கூடிய ஒரு உளவியல் சவால் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்று கூடு மனநிலையா இருக்கட்டும், தனிமை அப்படின்ற ஒரு உணர்வா இருக்கட்டும், இதை பத்தி தான் பேசலான் இருக்கேன். காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே ஓடி ஒரு தாய்க்கு பிள்ளைகள் வேலைக்கு போன இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இல்ல திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு எல்லாம் போய் அங்கேயே இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வீடு வெறுமையில் இருக்க ஆரம்பிக்கும். இனி எனக்கு என்ன வேலை இருக்கு, நான் யாருக்குமே தேவைப்படலையோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது மூத்த பெண்களுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு நஞ்சா பாய ஆரம்பிக்கும். இதனால அவங்க வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால அவங்களோட மனசுல ரொம்ப பாரம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த தனிமை உணர்வு அவங்களுக்கு வந்து ஒரு பசியின்மை, தூக்கமின்மை, நெஞ்சு படப்படன்னு வர ஆரம்பிக்குது இல்லையா, அப்புறம் நாள்பட்ட உடல் வலிகள் எல்லாத்தையுமே வந்து யதார்த்தமா உருவாக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்கும் யதார்த்தமா நடக்கக்கூடியதுதான். நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது ஒரு கட்டம் வரைக்கும் நம்மள எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லா வேலைகளையும் நமக்காக செஞ்சு கொடுத்தவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வயசு முதிர்ந்ததுக்கு அப்புறமேட்டு, அவங்க வந்து வயசானதுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல அமைதியா இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் எல்லாமே வந்து வெளியூருக்கு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் போன் பண்ணி பேசினா மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த தனிமை உணர்வு அவங்களுக்கு பசியின்மையை கொடுக்க ஆரம்பிக்குது, தூக்கம் வராத நிலையை கொடுக்க ஆரம்பிக்குது, நெஞ்சு படப்படன்னு ஏற்படுறதுக்கான காரணத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா திடீர்னு நம்ம கால் பண்றோம், என்னைக்காவது ஒரு நாள் லேட் நைட் கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான உடல் வலிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேசும் போதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தோட கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உட்கார்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா வெளியூர்ல பிள்ளைகள் இருக்க ஆரம்பிக்கலாம், தினமும் ஒரு 5 நிமிஷம் அவங்க கிட்ட அம்மா கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் அப்படின்றது வந்து ரொம்ப சிறந்த, அதாவது ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக ஒரு ஆய்வு வந்து நடத்திருக்காங்க. யார் நடத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க மனநல கழகம் வந்து மருத்துவ ஆய்வு வந்து செஞ்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதுமையில ஏற்படக்கூடிய நாள்பட்ட தனிமையா இருக்கட்டும், இந்த வெற்று கூடு மன அழுத்தமா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த இதய கோளாறுகள் வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 15 சிகரெட் குடிச்சா என்ன விளைவு ஏற்படுமோ அந்த அளவுக்கு தனிமையில நம்ம இருக்கோம், நமக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல, நம்ம இதுக்கு மேல யாருக்கும் தேவைப்படல அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 40-50 வயதை கடந்த பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் மனதளவுல கஷ்டப்பட்டு தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம அவங்க கிட்ட பேசுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க நமக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் கிட்ட நாம மனசு விட்டு பேசுறது, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகளா இருக்கட்டும், சோகங்களா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அவங்க கிட்ட பேசும்போது ஒரு தீர்வு அப்படின்றது நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா கிட்ட பாட்டிகள் கிட்ட அதிகமா மனசு விட்டு பேசும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வா.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
3: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
2: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டி போடும்.
3: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
2: கத்திரிக்கா?
4: Too much! Three much!

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட கண்ணம்மா பகுதி ஆரம்பிச்சாச்சு. கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பின் இளவரசியா இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதிப்பகத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 2 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா, நீங்க வந்து எழுத்து பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நல்ல வருமானம் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பேஷன் அப்படின்ற ஒரு எழுத்து துறையை வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா வந்து அதுல வருமானம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சோ இதனால வரைக்கும் ஒரு இடத்துல மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அது குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியா இருந்திருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல வருமானம் குறைவா இருக்கக்கூடியது, அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயம், அதை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா ஃபேமிலி சைட்ல எதிர்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அதுல சந்திக்க வேண்டிய சவால்களும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அதை எப்படிக்கா நீங்க சமாளிச்சீங்க? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
6: ஆக்சுவலாக சிங்கிள் பேரண்ட்டு தான். ஸோ வீட்டில் வந்து நான் பேரண்ட்ஸோடு தான் இருக்கேன், அண்ணா அண்ணி நாங்களாக இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஃபினான்ஸ் செக்டர் பொறுத்தவரையிலும் சண்டேஸ் கூட லீவ் கிடைக்காது. ஸோ அதிகமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. மார்னிங் 10:30 போகிறோம் அப்படின்னா நைட்டு வர்றதுக்கும் 9:30 சம்திங் ஆயிரும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நான் பார்த்துட்டு தான், சரி ஓகே எனக்கு காசு முக்கியம்தான், அதே டைம் நிம்மதி மன சந்தோஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட நினச்சேன். ஸோ அதனால சரி ஓகே எனக்கு என்னதான் இருந்தாலும் உள்ளூர்லேயே வேலை, ஓகேவான சேலரி எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் எனக்கு அது ஏதோ ஒரு ஒரு மனநிறைவு இல்லை, ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ அவங்க சைடு எப்பயுமே பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் போகும்போது அதை விட பெஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் சேலரி வரணும், ஸோ அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ அவங்க சைடு நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ நான் அதுக்காக நிறையா டிஃபைன் பண்ணேன், இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, ஸோ நான் இது செய்யும்போது ஹாப்பியாக இருக்கேன், என்னால் இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் ஃபேமிலியை, ஸோ நான் இது பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னப்போ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நிறைய திட்டினாங்க. எல்லாமே சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய திட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே பழகி பழகி பழகி எவ்வளோ திட்டுனாலுமே கூட நான் பொறுமையாக தான் அவங்களுக்கு சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறேன்னா அதை பொறுமையாக, அவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் நம்ம பொறுமையாக எடுத்து சொன்னாவே காலம் போக போக கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ லைஃப் ஓகேவா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபீல் குட்டாக தான் இருக்கு எனக்கு.
5: ஸோ ஆரம்பத்தில் ஃபேமிலி சைடில் நமக்கு பிடிச்சிருக்க துறையை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போது அதில் வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதை ரொம்ப பொறுமையாக பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு இதை பண்ண பிடிக்கும், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் சொல்கிறது வழக்கம் தான். ஆனால் அதை பொறுமையாக நிதானமாக ஃபேமிலி சைடில் இருக்கவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எடுத்த உடனே எனக்கு இதுதான் பிடிக்குது, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த கோபத்தோட நாமளும் வந்து அதிகமாக கோவப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த விஷயம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பொறுமையாக இருந்து நிதானமாக பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிடிச்ச துறையில் சாதனை பண்ணுறதுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வினிதாக்கா சொல்லும்போது தெரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன சவால்கள் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பின் இளவரசியா இருக்கக்கூடிய வினிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிதாக்கா, இப்போ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எழுத்தாளராக மாறி பதிப்பக்கத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எழுத்தாளராகவும் புத்தகத்தையும் அடுத்தடுத்து எழுதிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பேங்க் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த நேரத்தில் கண்டிப்பா வந்து வருமானம் அதிகமா இருந்தது. இதுல வந்து வருமானம் குறைவா இருந்தாலும் அந்த நேரத்தில் குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையாக்கா. ஆனால் அதில் சவால்களும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு வந்து பிடிச்ச துறையை சூஸ் பண்ணி வருமானம் குறைவாக இருக்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்போது அந்த நேரத்தில் குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள் இருக்க ஆரம்பிக்கும், சவால்களும் இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்ததுக்கா?
5: கண்டிப்பாக தான், யாருக்குமே வந்து சப்போர்ட்டுன்னு ஒரு ஆள் இருக்கணும். அது இல்லாமல் ஃபேஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல நான் லோவாக ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அழுது முடித்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும், நமக்கானதை தேடி நம்ம போய் தான் ஆகணும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, ஸோ அதை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு டார்கெட் நம்ம மைண்டில் வந்துடும். அப்படி இருக்கும்போது ஸோ யார் என்ன பேசினாலுமே கூட அந்த பேச்சுக்களையும் தாண்டி இந்த ஒரு சில விஷயம் நம்மளை வந்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் என்னை வந்து நிறையா ஓட வச்சுது. என்ன தான் பேசுகிறவங்க கண்டிப்பாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் தோ நம்ம நடந்தாலும் பேசுவாங்க, உட்கார்ந்தாலும் பேசுவாங்க. ஸோ அது அவங்க பேசுகிறாங்கிறதுக்காக நம்ம வந்து ஒதுங்கிட்டாவோ இல்லை அமைதியாக உட்காந்துட்டாவோ நம்மளை ப்ரூவ் பண்ணவே முடியாது எந்த இடத்துலையுமே. ஸோ ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க, எல்லாரும் திட்டினாங்க, இது பண்ணாங்க. அம்மாவும் சொல்லலாம், ஈவன் தான் அம்மா தான் எல்லாருக்குமே. ஸோ அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக பேரண்ட்ஸ் வந்து அம்மா வந்து அப்பாட்ட சொல்கிறது, அண்ணாட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து இது பண்ணதுனால நான் இப்போது ஓகேவாக இருக்கேன். ஏன்னா நிறைய திட்டினாங்க, எப்படி ஏன் இதை விட்டுட்டு அங்கே போகிற இங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹோப் தான், எங்கே போனாலும் நம்ம பொண்ணு நம்ம தங்கச்சி எங்கே போனாலும் கரெக்டாக அந்த விஷயத்த பண்ணிடுவா அப்படின்ற அந்த ஹோப் நான் கொடுத்துட்டேன். அதனால் அவங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. கொஞ்சம் பேசினாலுமே கூட ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டையே தாண்டாத ஒரு பொண்ணு, இப்போ எல்லா இடத்துக்கும் நான் சுற்றி போய் வந்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து நம்புறதுனால மட்டும்தான் இது சாத்தியப்படுது. அவங்களே இப்போ வந்து ஓகேங்கிற வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிறைய போராட்டங்கள் இருக்கு. சொல்ல போனா என்னதான் இருந்தாலும் இவ தனியா அங்க போறா இங்க போறா நிறைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் வரதா செய்யும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த நாலு பேருன்னு சொல்லுவாங்க. அந்த நாலு பேர் வாய நம்மளால அடைக்கவே முடியாது எப்பவுமே. ஸோ இப்போ அந்த நாலு பேருமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நாம இந்த மாதிரி புக் எழுதியிருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கேட்க கேட்க, ஓ அப்படியா, அப்ப நானும் நல்லா கதை எழுதுவேன், எனக்கு புக் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறீங்களா, லைக் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவுமே இப்போ ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை நம்ம எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு.
4: கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய மனசு அப்படின்றது சமநிலையாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்பேற்பட்ட சவால்களையும் ஈஸியாக கடந்துட முடியும் அப்படின்றது அக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே கூட நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றிக்கா வினிதாக்கா. நேரலை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போகலாம். நேர்களை, நான் இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. Thank you.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: ஸோ அவளுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பெண்ணு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெண்ணும் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்வேதாக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண்ணு வாங்கி தராங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஸ்வேதா என்ன பண்ணானா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலர் கலராக டிசைன் டிசைனாக வாங்கிட்டா. பெண்ணை வந்து எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எரேசரை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தா. அதுக்கப்புறமேட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாக்லேட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியா பிளானில் இருந்தா ஸ்வேதா. அப்புறமா என்னாச்சுன்னா அவளோட பர்த்டேவும் வந்துச்சு. அன்னைக்கு காலையில் எல்லாருமே ஸ்வேதாவுக்கு கிளாஸ் ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸாக பெண்ணை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்வேதா வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக அந்த எரேசர் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அதையுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் சாக்லேட் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எப்பயும் போல் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தாராக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாவுக்கு தான் பர்த்டே, பிரியாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், அப்போ பிரியாவும் நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பயங்கர யோசனையில் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரியாவோட பர்த்டேவும் வந்துச்சு. ஸோ பிரியாவுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. பிரியா வந்து பதிலுக்கு ஒரு மரக்கண்ணு வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இது என்ன நம்ம பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பிரியா சொன்னாங்க, ஸோ மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மரத்தை வச்சு டெய்லி எல்லோரும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மரத்தை வளங்க அப்படின்னு பிரியா வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அந்த மரக்கண்ணை ஆசையாக வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, மழை நீருக்கு ஆதாரமாக இருக்கிறது மரம் தான். ஸோ அதனால் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பிரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்க நேம்?
2: கேசவனிலானி.
1: ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
1: எல்கேஜி, சூப்பர். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கீதா ஸ்கூல்.
1: வாவ், வெரி குட். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம் அது? இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: கௌசி மேம்.
1: கௌசி மேம், சரி. கௌசி மேம் ஹோம்வொர்க்லாம் தருவாங்களா? நீங்க முடிச்சிடுவீங்களா? சூப்பர். சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேசவனிலானி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. இப்போ அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கேஷன் இல்லாணி தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேஷன் இல்லாணி கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த பிறந்த உடனே தாய்ப்பாலை வந்து முத முதல்ல கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்குது சார்?
6: ஸோ அதனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சளி, லூஸ்மெண்ட், டயரியா இதுக்கெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் இருக்க அந்த என்சைம்ஸாக இருக்கட்டும், அந்த இம்யூனோக்ளோபுலின்ஸ், மற்ற செக்ரட்டரி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அவங்க பேபியை வந்து மேலும் நோயிலிருந்து தடுக்கிற மாதிரி நிறைய பொருட்கள் அதில் இருக்குங்க. ஸோ முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது இந்த நிறைய ப்ரோட்டீன் ரிச்சு ப்ளஸ் விட்டமின் ஏ ரிச் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தையோட அந்த க்ரோத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை இனிஷியலாக பார்க்கும்போது டெலிவர் ஆனோடனே அவங்களுக்கு பெருசாக இம்யூனோக்ளோபுலின்ஸ் அந்த எதிர்ப்பு சக்தியெலாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியெலாம் ஸ்டார்ட் ஆகுங்க.
5: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகளோட அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதே தாயோட முதல் பால், அதாவது அந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாரும் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதே நேரத்தில் நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி குழந்தைங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்ற பாலை கொடுக்குறோமோ, அதே போல் அவங்க வளர்ந்த பிறகு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு, அதாவது முழுமையாக கிடைக்கிறதுக்கு, நம்ம அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை முதல்ல கொடுக்கலாம். அண்டு ரெண்டாவது, அவங்களோட இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து இந்த கலர் கலராக இருக்க பேக்கெட்ஸு, ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ இந்த பேக்கட் ஐட்டம்ஸை டோட்டலாக தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகள், ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து வீட்டிலேயே தயாரிக்கிற இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றுமே வேண்டாம், நம்மளோட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள், அதாவது ஆரோக்கியம் சம்மந்தமான உணவுகள், அவங்களுக்கு அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக டெய்லியுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நிறைய விஷயங்கள் நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 7.8 ஷக்கலக்க குட்டி. சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கேஷன் நிலானி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப நம்ம கேஷன் நிலானி கூட பேசிடலாமா? கேஷன் நிலானி, நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன
1: பண்ணுவீங்க?
0: ஹோம்ஒர்க் எழுதுவீங்க. வெரி குட். சரி, போன உடனே ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் எடுத்து வச்சிருவீங்க. சரி, ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு எல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவா உங்களுக்கு?
1: அம்மா கை பிடிச்சி எழுதுவாங்க.
0: ஓ ஓகே ஓகே, மம்மி வந்து கை பிடிச்சி உங்களுக்கு வந்து அழகா ஹோம்ஒர்க் எழுத ஹெல்ப் பண்ணுவாங்க. வெரி குட். சரி ஓகே, நீங்க என்ன ரைம்ஸ் இன்னைக்கு எனக்காக சொல்ல போறீங்க? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க?
1: பாபா பிளாக் ஷிப்.
0: சரி சொல்லுங்க.
1: பா

வாவ் சூப்பர். ரைம்ஸ் வந்து கேட்கறதுக்கே அவ்வளோ சூப்பர் அழகாக இருந்துச்சு. நீங்கள் அதுவும் நீங்கள் சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த ரைம்ஸு? சுமதி மேம். ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட இப்போ அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாடல் இல்ல, ரெண்டு பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. ஸோ கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ் விறுவிறுன்னு போயிட்டு இருக்க?
2: அச்சா அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கேஷ நிலானி தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கேஷ நிலானி மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787707 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் இப்போ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான். ஸோ வெரைட்டி ரைஸ்லேயே ஒரு ஃபேமஸான ரெசிபி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் லெமன் சாப்பாடு சொல்லுவோம். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தான் போகும்.

0: நம்ம சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு, அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வரமிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறமா முந்திரி இல்லை உடச்சக்கல்லை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வறுத்துடணும். அண்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு, தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குனா சூப்பரான இந்த தேங்காய் சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை மேலே டெக்கரேஷனுக்கு போட்டு விட்ருங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே கலர் வந்து ஒயிட் கலர்லேயும் லைட்டாக அந்த வரமிளகாவோட ரெட் கலர்லேயும் ப்ளஸ் இந்த க்ரீன் கலர்லேயும் கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு பேர் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பயங்கரமான ஒரு டெட்லி காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஃபுல்லாக காலி பண்ணி தான் லஞ்ச் பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் ஒரு ஃபீல் குடான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா என்னோட சைல்டுஹுட்ல இது என்னோட ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷில் ஒன்றுனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சோனா எஃப்எம்ல சொல்லிவிடுங்க. இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.
1: கானாமெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: பாரம்பரியம் மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கேஷன் இலானி தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட

0: பேசினதுனால இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராகவும் ஜாலியாகவும் போச்சு. அண்ட் அதே நேரத்தில் உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா, செம்மையாக வாயடிப்பாங்களா, பயங்கர சேட்டை பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுமே கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட இந்த எக்ஸாம் சம்மந்தமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபியரு அண்ட் எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சின்ன ட்ரைனிங் மாதிரி நம்ம இன்னைக்கு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த போர்டு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பேசிக் அட்வைஸ் என்ன மேம்?
1: தேர்வு முன்னெல்லாம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொது தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள் கிட்ட எல்லாருமே என்ன கேட்பாங்க, நீ எவ்வளோ மார்க்கு, நீ எவ்வளோ மார்க்கு, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மதிப்பெண்களை விட அவங்களுடைய அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு அவங்க அளிக்கக்கூடிய பதில்களுக்கும் அவங்களுடைய ஒரு மென்டல் எபிலிட்டியை வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க திறமைகள் வெளிக்கொண்டு இருக்காங்க. மதிப்பெண்களை விட இன்னைக்கு வந்து ஒரு மாணவனுடைய தனித்திறமைன்னு தான் பேசப்படுகிறது.
0: கண்டிப்பா மேம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவான பதில் வந்து சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ குழந்தைங்க வந்து இதனாலதான் ரொம்ப பயப்படுவாங்க, மார்க் கம்மியாயிடுமோ, மார்க் போட மாட்டாங்களோ, நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டோ இல்லையோ அப்படின்றத வச்சு ரொம்ப பயந்துட்டு படிக்கிறதெல்லாம் அதுலேயே வந்து மறந்துடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பதட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே நம்ம மைண்டில் இருக்கிறது டோட்டலாக நம்ம மறந்துடுவோம். அதனால் குழந்தைங்களுக்கு முதல் விஷயம் இதை வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் மேம். நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இன்றைக்கி நம்ம கூட தனலட்சுமி மேம் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களோட இந்த ஸ்கில்ஸை வச்சு தான் இப்போல்லாம் மார்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்க் வந்து ரொம்ப பெரிய மேட்ரே கிடையாது, நம்ம என்ன டெவலப் பண்ணுறோம், நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக அதுக்கு சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஸ்கில்டு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நானுமே இங்கேருந்து நிகழ்ச்சியில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மலைகள் சூழ்ந்த ஒரு நகரம், குளுமையான காத்து, பசுமையான இயற்கை, அதோட சுற்றுலா, விவசாயம், வரலாறு அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு அழகான நகரத்தை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியோட இந்த பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன நகரம் தருண் அப்படின்னா, பட்டு நகரம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இந்தோனேஷியா ஈஸ்ட் ஜாவா மாகாணத்துல இருக்கக்கூடிய பட்டு நகரம் மலாங் நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இயற்கையான குளுமையான சூழலுக்கு பெயர் பெற்றதா இருக்கு. அதனால பட்டு நகரத்தை சுவிட்சர்லாந்து ஆஃப் ஜாவா, அதாவது ஜாவாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட்டு நகரத்தோட வரலாறுமே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. 10ஆம் நூற்றாண்டிலிருந்தே பட்டு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அரச குடும்பத்தினரோட ஓய்விடமாக இருந்ததா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. குளுமையான மலைக்காற்றும் அழகான இயற்கை காட்சிகளும் தான் இதுக்கு காரணம். இதே மாதிரி தாங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடுமே இருக்கு. நேர்களே, பட்டு நகரம் இந்த பேருக்கு பின்னாலேயுமே பெரிய வரலாற்று கருத்துக்களை வச்சிருக்குங்க. இன்னைக்கு பட்டு அப்படின்னு ஒரு தனி நகரமாக இருந்தாலும், 2001வது வருஷத்தில் அது மலாங் ரெஜன்சியிலிருந்து பிரிஞ்சு தனி நகரமாக உருவானதுங்க. இப்போது பட்டுவோட இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பட்டு நகரத்தை சுற்றி பல முக்கியமான மலைகள் இருக்குது. அர்ஜுனோ, வெளிராங், கவி, பண்டர்மான், பன்யாங் மாதிரியான மலைப்பகுதிகள் இந்த நகரத்தோட இயற்கை அழகை இன்னமுமே அதிகமாக்குது. நகரத்தோட பெரும்பகுதி மலைச்சரிவுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் உயரமான நிலப்பரப்பை கொண்டதாக இருக்குங்க. இந்த இயற்கை சூழல் தான் பட்டு நகரத்தை ஒரு முக்கியமான சுற்றுலா நகரமாக மாற்றியிருக்கு. இந்த இடத்துல பார்க்கு, ஜூ, மியூசியம், வாட்டர் ஃபால்ஸ்னு இப்படி பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் பல சுற்றுலா தலங்கள் இந்த இடத்துல இருக்கு. ஆனால் பட்டுவோட இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? ஆப்பிள் தாங்க. பட்டு இந்தோனேஷியாவோட முக்கியமான ஆப்பிள் உற்பத்தி பகுதிகளில் ஒன்றா இருக்கு. அதனால தான் இந்த நகரம் சிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஆப்பிள் மட்டும் இல்லாமல் காய்கறிகள் மற்றும் பூண்டு மாதிரியான விவசாய பொருட்களும் இங்கே உற்பத்தி செய்யப்படுது. அதாவது ஒரு பக்கம் மலைகள், இன்னொரு பக்கம் பசுமையான விவசாய நிலங்கள், அதோட சுற்றுலா தலங்கள், வரலாற்று சின்னங்கள், கலை மற்றும் கலாச்சாரம், இது எல்லாமே சேர்த்து பட்டுவை ஒரு தனித்துவமான நகரமாக உருவாக்கியிருக்கு. இயற்கையை ரசிக்கணுமா, மலைக்காற்றை அனுபவிக்கணுமா, குடும்பத்தோட சுற்றுலா போகணுமா, வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா பட்டு நகரம்தான் ஒரு சுவாரஸ்யமான இடமா இருக்கும். மலைகளோட அழகு, குளிர்ந்த காற்றோட சுகம், ஆப்பிளோட இனிமை, சுற்றுலாவோட உற்சாகம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு நகரம்தான் பட்டு, த சுவிட்சர்லாந்து ஆஃப் ஜாவா. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன், நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: அங்கன்வாடி பணியாளர் வனிதா அவர்கள்.
3: வணக்கங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து மாதமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த சத்தான உணவுகள் எல்லாம் சரியா எடுத்துக்கணும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா இருந்தா அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு தெரியும், அந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, விளையாடும் போது மற்ற குழந்தைங்களை மாதிரி சேர்ந்து அவங்க கூட விளையாட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துக்குவாங்க, படுத்துக்குவாங்க, அவங்களால சரியா சாப்பிடவும் முடியாது, ஒரு வார கொஞ்சம் சாப்பிடுவாங்க வேணான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பொறி வந்து பொடி பண்ணி அது பாலில் கலந்து அதுல வந்து சுத்தமான நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் விட்டு அதை கலந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் கடையிலெல்லாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோமா குழந்தைங்க வந்து அதே தான் விரும்பி கேட்பாங்க, அதனால் கடையில் இருக்கிறத எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து கொடுத்தோமா அந்த வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வெயிட் அதிகமாகுவாங்க. வயிற்றுல பூச்சி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், ரத்த சோகை இருக்கும். அதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம பூச்சி நீக்க மாத்திரையும் விட்டமின் ஏவும் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாவே அவங்களால வந்து ஆக்டிவா ஒரு எழுதவோ படிக்கிறதுக்கும் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க ரத்த அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்தாவே நமக்கு சோர்ந்து போய் இருப்பாங்க தெரியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும். முருங்கைக்கீரை நம்ம ஏரியாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, முருங்கைக்கீரை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் நகமெல்லாம் கட் பண்ணி குழந்தைங்க மண்ணில் விளையாட மாதிரி பார்த்துக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். சிறுதானியங்கள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்குலாம் அது இப்போதே நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். வாழைப்பழம் டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறதோட சிறப்பு. எல்லாருமே ஊட்டச்சத்தோட இருக்கணும், குழந்தைங்களும் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளர்க்கணும். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நான் கடைசியாக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே கனகா அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சிருந்தேன். அவங்கக்கிட்ட அங்கே வாழக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்ன மாதிரியான வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதே சமயத்தில் அங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்க்கா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: கனகா.
4: எந்த கிராமம்க்கா?
5: நாங்கள் காக்கம்பாடி கிராமம்.
3: இங்கே மருத்துவமனை வசதி இருக்கா?
5: அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் இங்கேருந்து வாழவந்தி போய் வேணும்.
3: இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்க்கா?
5: 20 கிலோமீட்டர் இருக்கும்.
3: 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து மருத்துவமனைக்கு போகிறீங்க?
5: ஆமாங்க சார்.
3: ஓகேக்கா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கக்கா?
5: எல்லாம் எஸ்டேட்டுக்கு தான் போகிறோம். கூலி வேலை தான் செய்கிறோம், பழம் எடுக்கிறோம். அதே அப்படி இல்லைன்னா ரோட்டு வேலைக்கு போவாங்க, அவ்வளோதான். அப்புறம் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, அறுவாட்டை வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க, எஸ்டேட்டுக்கு போகிறவங்க போகிறாங்க.
3: இங்கே வனவிலங்கு பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா?
5: ஆ, அதெல்லாம் இருக்குங்க சார். காட்டேரமை இருக்குது. காட்டேரமத்தோடு தாங்க முடியல. எங்கே போனாலும் பயந்துக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் பாதுகாப்பாக வர முடியல. ரோட்லேயே இருக்குது. நான் எங்களால் நடந்து போக முடியல. நாங்கள் அதுவும் பயந்து போக வேண்டியதாக இருக்குது.
3: சரிங்க்கா, ரொம்ப நன்றிக்கா.
5: சரிங்க சார், நன்றிங்க சார்.
3: ரொம்பவுமே பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க கனகா அக்கா. ரொம்ப நன்றி அக்கா, உள்ள விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து நேர்களே, நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787-70108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மெசேஜை தட்டி விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுவேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
6: கொடுக்கு பார்வையில் என்ன கூறு போடுறியே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும்போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, வருஷம் வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஏற்காட்டில் திருவிழா நடக்கும். அந்த வகையில் பிலியூர் கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானுமே அங்கே போயிருந்தேன். அங்கே போனப்போ அங்கேருந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாடல் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருந்ததுங்க. அந்த பாடல்லேருந்து சின்ன சின்ன பகுதியாக நம்ம ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். இதோ உங்களுக்காக அந்த பாடல்லேருந்து ஒரு பகுதி வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

ராமருந்த யோசித்து நாட்ட காப விட்டு காடு வன 12 வருடம் போயிட்டாத்தா என்னுடைய தலைவலி காய்ச்சல் நானா நூறு நூறியா நீங்க ராமரு காடு போகணும் பரதனுக்கு பட்டம் கட்டினாதா நான் நாட்டில் பழிக்க முடியும் இல்லைன்னா செத்து மாண்டு மறிஞ்சிருவனு சொல்லி அண்ணிய கை கை சொன்னப்பா அந்த வார்த்தையா ஆனா ராமரு காதுனால கேட்டு நான் சொல்றேன்னு சொன்னா நான் தாயார் சிறிதாய் இருந்தாலும் மாண்டு மறிஞ்சிருன்னு சொல்றேன்.

எப்படிங்க இருக்கு இந்த பாடல்? உண்மையாலுமே நல்லா இருக்குல்ல. அந்த சவுண்டு, அவங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் அந்த இழுத்தாங்க பார்த்தீங்களா ராகம், அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலுமே. அதுவும் கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து அவங்க பாடும்போது அந்த சவுண்டு எக்கோ அடிச்சு அந்த இடத்துல ஏதோ வந்து மியூசிக் போட்டு பாடின மாதிரி எனக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளுடைய சோனா எஃப்எம்னுக்கு நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்காத, உன்னை வெட்டிப்படும்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much! Three much!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்கனவே கொள்ளைப்புற தகவிழான் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை முன்னாடி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த பறவைகள் உணவு எப்படி தேடுது, இந்த பறவையோட காதல் கதை எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களே, கொள்ளைப்புற தகவிழான் பறவையோட உணவு தேடக்கூடிய முறை ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பொதுவாக தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் அப்படி இல்லைன்னா தரையிலிருந்து சுமார் 7-8 மீட்டர் உயரத்தில் பறந்துக்கிட்டே பூச்சிகளை பிடிக்கும். மனிதர்கள், விலங்குகள், அப்படி இல்லைன்னா விவசாய இயந்திரங்கள் போகும்போது அதால் கிளம்பக்கூடிய பூச்சிகளை பின்தொடர்ந்து பிடிச்சி சாப்பிடுங்க. ஈக்கள், வெட்டுக்கிளிகள், கிரிக்கெட்டுகள், தும்பிகள், வண்டுகள், அந்து பூச்சிகள் அப்படின்னு பலவிதமான பூச்சிகள் இதோட உணவு பட்டியலில் இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஏரி அப்படி இல்லைன்னா ஆற்றுக்கு மேலே தாழ்வாக பறந்து வாயை திறந்தபடியே தண்ணீரை அள்ளி குடிக்குமா, அதே மாதிரி பறந்துட்டுருக்கும் போதே தண்ணியில் ஒரு கணம் மூழ்கி குளிக்கவுமே செய்யுமா. இந்த பறவையோட காதல் கதை எப்படி இருக்கும் தெரியுமா, இனப்பெருக்க காலம் வந்ததுமே ஆண் கொள்ளைப்புற தகவிழான் முதல்ல இனப்பெருக்க இடத்துக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு இடத்தை தேர்வு செய்யும். அதுக்கப்புறம் வட்டமடித்து பறந்து பாடல் பாடி அந்த இடத்தை பெண் பறவைக்கு காட்டும். ஆண் பறவையோட நீண்ட வாலிறகுகளில் கூட இது முக்கிய. இந்த இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவையோட வாலிறகுகள் கூட நீளமாக இருக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. சில துணையினங்களில் நீண்ட வால் கொண்ட ஆண் பறவைகள் பெண் பறவைகளுக்கு அதிக கவர்ச்சியாக இருக்கிறதா ஆய்வுகள் குறிப்பிடுது. கூடு கட்டக்கூடிய விஷயத்துலேயும் இந்த பறவை ரொம்பவுமே கிரியேட்டிவாக இருக்குங்க. கொட்டகைகள், தொழுவங்கள், பாலங்கள், கப்பல் துறைகள் மாதிரியான மனிதர்கள் உருவாக்கின கட்டமைப்புகளுக்கு கீழே கூடு கட்டும். மண்ணுருண்டைகளை அழகால எடுத்துட்டு வந்து அதோட புல், இறகு, பாசி மாதிரியான மென்மையான பொருட்களை சேர்த்து ஒரு அழகான கோப்பை வடிவ கூட்டை உருவாக்கும். அப்போ அந்த கூட்டுக்குள்ள என்ன நடக்கும், ஒரு பெண் கொள்ளைப்புற தகவிழான் பொதுவாக 2-7 முட்டைகள் வரைக்கும் இடுது. இந்த கூட்டில் பொதுவாக 4-5 முட்டைகள் இருக்குமாங்க. அந்த முட்டைகள் சுமார் 14-19 நாட்கள் அடைகாக்கப்பட்டதுக்கு அப்புறம் குஞ்சுகள் வெளியே வருது. பிறந்த குஞ்சுகள் உடனே பறக்க ஆரம்பிக்காது, சுமார் 18-23 நாட்களுக்கு அப்புறம்தான் பறக்க தொடங்குது. கூட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுமார் 1 வாரம் பெற்றோர் பறவையோட இணைந்து தாங்க உணவு தேடுமா. அது மட்டும் இல்லாமல் கூட்டுக்கு ஆபத்து வந்தால் இந்த சின்ன பறவை சும்மா இருக்காது. பூனை மாதிரியான வேட்டையாடிகள் கூட்டுக்கு பக்கத்தில் வந்தால் அதை துரத்தி துரத்தி விரட்டுமாங்க. தேவையான நேரத்தில் தன்னை விட பெரிய எதிரிகளையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு கூட்டை பாதுகாக்குமா. அதனால தான் கொள்ளைப்புற தகவிழான பார்த்தா ஒரு சின்ன பறவையாக மட்டும் பார்க்கக்கூடாது. உணவு தேடுறதுல வேகம், வீட்டை உருவாக்குறதுல பொறுமை, குடும்பத்தை பாதுகாக்கிறதுல தைரியம், பயணத்தில் விடாமுயற்சி, வானத்தில் பறந்துட்டுருக்கக்கூடிய இந்த சின்ன உயிரினத்துக்குள்ள ஒரு முழுமையான வாழ்க்கை கதையே இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சமூகத்தோட மக்கள் தொகை வெறும் 23 பேர் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் இது ஒரு கற்பனை கதை இல்லைங்க. ரஷ்யாவில் வாழக்கூடிய கெரெக்ஸ் அப்படின்ற மிகச்சிறிய இனக்குழுவை பற்றின உண்மை தகவல். இவங்களை பற்றி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி ரஷ்யாவில் வெறும் 23 பேர் கெரெக் இனத்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்களோட சுயப்பெயர் அப்படின்னா கடற்கரை மக்கள் அப்படின்றது தாங்க. இன்னைக்கு 23 பேர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த சமூகத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கு. 1897 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்புல 102 கெரெக் மக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனா 20 நூற்றாண்டுல கெரெக் மக்கள் பெருமளவுல சுக்சி மக்களோட கலந்துட்டாங்க. அதனால காலப்போக்கில் அவங்களுடைய தனித்துவமான சமூக அடையாளமும் மக்கள் தொகையும் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. 2010 4 பேர், 2002 8 பேர் அப்படின்னு பதிவுகள் இருந்த நிலையில 2021 கணக்கெடுப்புல 23 பேர் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு சமூகத்தோட அடையாளத்துக்கு மொழி எவ்வளவு முக்கியம்னு கெரெக் மக்களோட வரலாறு நமக்கு சொல்லுது. அவங்களுடைய பாரம்பரிய மொழி கெரெக் மொழி தாங்க. ஆனா இப்போ அந்த மொழி பேசப்படுறதில்ல. இன்னைக்கு கெரெக் வம்சாவளியினர் பெரும்பாலும் சுக்சி மற்றும் ரஷ்ய மொழிகளை பேசுறாங்க. கெரக் மொழி சுக்சி கம்சக்சன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. அது கூரியோக் மொழிக்கு நெருக்கமானதாகவும் சில ஆய்வுகளில் அதோட கிளைமொழியாகவுமே கருதப்படுது. ஒரு மொழி பேசப்படாமல் போகும்போது வெறும் வார்த்தைகள் மட்டும் மறையறதில்ல, அந்த மொழிக்குள்ளே இருந்த ஒரு சமூகத்தோட நினைவுகள், பழக்கங்கள், உலகத்தை பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகுது. கெரக் மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையை பார்த்தாலும் அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி கடலோடு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குங்க. வரலாற்று ரீதியாக அவங்க ஒரு நிலையான சமூகமாக வாழ்ந்து மீன் பிடித்தல், காட்டு மான் மற்றும் மலையாடுகளை வேட்டையாடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டிருந்தாங்க. தெற்கு கெரக் மக்கள் சின்ன அளவில் கலைமான் வளர்ப்புலையும் ஈடுபட்டாங்க. அதோட பனிநாய் வண்டிகளை வளர்த்ததும் கடல் பாலூட்டிகள் கிட்டேருந்து ரோமங்களை சேகரித்ததும் அவங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்ததுங்க. கெரக் மக்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகள்லையும் இயற்கைக்கு முக்கிய இடம் இருந்தது. அவங்களுடைய சாமனிஷம் அனிமிஷமும் வலுவாக இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடுது. குறிப்பாக கெரக் மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறலைங்க அப்படின்னுமே பல ஆதாரங்கள் குறிப்பிடுது. இன்னைக்கு மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் அவங்களுடைய வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதுங்க. ஒரு சமூகத்தோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் அதோட வரலாறும் முக்கியத்துவமும் எப்பயுமே அழியாது அப்படின்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் சொல்லிட்டே இருக்கேன் தினமும். இன்னைக்கு யாரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, அவங்களோட பேரு வளர்மதி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவனோட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தோப்பு, அது தென்னந்தோப்பு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஏக்கர் இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு. இப்போ இல்லை, இப்போ வந்து அது ஓட்டு வீடாயிருச்சு, அதுக்கப்புறம் மெத்த வீடாயிருச்சு. ஆனால் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து ஒரு குடிசை வீடாக இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு 20 ஸ்டெப் வச்சா ஒரு சின்ன கிணறு இருக்கும். இதுக்கு இந்தாண்ட ஒரு பெரிய மாட்டுக்குட்டாய். அந்த மாட்டுக்குட்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாடுகள் வந்து இருக்கும், அப்படியே கண்ணுக்குட்டி. அதே மாதிரி ஆட்டுக்குட்டி, கோழிலாம் சைடில் வந்து போயிட்டுருக்கோம். இப்படி தான் அந்த ஊர். அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குது. சேலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் 7 ஏக்கர் தோப்பு. அந்த 7 ஏக்கர் தோப்புக்குள்ளார அந்த ஒரு குடிசை வீடு. அதுக்கப்புறம் அந்த குடிசை வீட்டுக்குள்ளார வசிச்சிட்ருக்காங்க வளர், அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 குழந்தைகள். அவங்க அந்த 7 ஏக்கர் தோப்பை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு காவலாளியாக, ஒரு அந்த 7 ஏக்கர் தோப்பை வந்து பார்த்துக்கிறவங்களாம் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தான், ஆனால் சுற்றி இருக்கிற அந்த காடு வந்து வேறவங்களது. அதை வந்து பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு வந்து இவங்க பக்கத்திலே இருக்கிறதுனால பார்த்துப்பாங்க அந்த காட்டை எல்லாத்தையும். அதே மாதிரி அதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருந்துச்சு. அதுலேருந்து வர பணத்தை வச்சு தான் அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அதனால் ஸ்கூலுக்கெலாம் வந்து அனுப்பணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் 2 பேரும் படிக்கலை. யார் அப்படின்னா வளர்மதியும் அவங்களுடைய கணவரும். அவங்க பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு இருந்துச்சு. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளர்மதி அவங்களுடைய ஒரு கதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். வளர்மதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க கணவரோட ஊரில் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்து அவங்களுடைய ஊர், ஒரு பல கிலோமீட்டர்கள் தாண்டி தான் அவங்களுடைய அந்த ஊர் அப்படின்றது இருக்குது. அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சேலம் வந்து வராங்க. சேலமில் அந்த ஒரு கிராமத்தில் வந்து இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த எப்போ வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசுலேயே வந்து திருமணம் ஆயிடுச்சு. வந்த புதுசில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிரமப்பட்டிருக்காங்க பணத்துக்கு. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டு பார்த்துக்கிற ஒரு வேலையெல்லாம் இல்லை. கணவர் வந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து போயிட்டு வருவார். அவர் வந்து கொடுக்குற பணத்தை வச்சு தான் குடும்பத்தை வந்து சமாளிக்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமா மாமனார் மாமியாரும் வந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு காடை பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. யாருக்கு அப்படின்னா வளர்மதிக்கும் அவங்களுடைய கணவருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்த ஒரு பணத்தை வச்சு ஒரு 4 மாடு வாங்குறாங்க. 4 மாடு வாங்கி அவங்க வந்து அந்த மாட்டையும் வந்து பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி காடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சுற்றிலும் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வளர்மதிக்கு வந்து ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, நாமளும் வந்து இது மாதிரிலாம் காடு வாங்கிட்டு சொந்தமாக காடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. நம்ம வந்து நல்லா படிக்க வைக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளை, அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பாரித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் வாங்கி அதெல்லாம் நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம், சொந்தமாக வாங்கி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அப்படியே வந்து காலங்கள் போயிட்டுருக்கு. அவங்களுடைய குழந்தைங்களை வந்து ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சி இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அப்போயே நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து தமிழ் மீடியம் வந்து படிக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைகள். தினைக்கும் அவங்க தான் வந்து ஸ்கூல் போய் விட்டு வருவாங்க. அவங்களுடைய வீடை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா காடுகள் பல ஏக்கர் வந்து இருக்கும். 7 ஏக்கர் வந்து இவங்க பார்த்துக்கிற ஒரு நிலம். ஆனால் அதை தாண்டியும் வந்து நிறைய விவசாய நிலங்கள்லாம் வந்து இருக்குது. அதை தாண்டி அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப தூரம் வந்து போகணும். அவங்க கணவர் வந்து அவருக்கு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்கே தான் வந்து இருப்பார். அதாவது மாடை பார்த்துக்கிட்டு காடை பார்த்துட்டு அங்கேயே வந்து இருப்பார். இவங்க தான் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து பிள்ளைங்களை எப்படியாவது வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், எந்த காரணத்தை வச்சு அவங்க வந்து படிப்பு நிறுத்திடக்கூடாது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வேணாம் இதோட படிப்பு நிறுத்திக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி அப்போ வந்து அவங்க நினைக்காம பல கிலோமீட்டர் வந்து 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து அந்த ஸ்கூல்லாம் வந்து இருக்குது. 4 கிலோமீட்டரும் பார்த்திங்க அப்படின்னா நடந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வருவாங்க. ஸ்கூல் வந்து 2-3 கிலோமீட்டர், அதாவது இவங்க இருக்கிற அந்த வீட்டில் இருந்து ஒரு அதாவது அந்த சுற்றிலும் வயல்வெளிகள்லாம் வந்து இருக்கும், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகணும். நடந்து போனால் தான் அந்த ஸ்கூலு. அப்படி இருக்கப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் கூட அவங்க கணவர்கிட்ட வந்து இல்லை. அப்போ வந்து இவங்களே நடந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு ஈவினிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு வந்துடுவாங்க. எப்போ அப்படின்னா அந்த ரொம்ப 1வது 2வது படிக்கிற சமயத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விவரம் தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு நல்லா அவங்களே வந்துடுவாங்க. இதுவும் அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள்லாம் கூட எதுவுமே இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாக வந்து அவங்களே ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்துடுவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை போயிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களோட பேரு வளர்மதி. அவங்களுடைய ஒரு வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்களுடைய கணவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் பொண்ணு அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் அவங்களுக்கு ஆசை. அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து சொந்தமாக வந்து ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஒரு 4 மாடு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த காட்டை பார்த்துக்கிற ஒரு வேலை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான தினைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு பணம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய யோசிக்கிறாங்க. இன்னொரு 5-6 மாடு வாங்கலாம், அதுதான் நமக்கு வந்து மாட்டுக்கு போகிறதுக்கு தீவனங்கள்லாம் வந்து கிடைக்குது. ஒரு இன்னொரு 5-6 மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 மாடு வாங்குறாங்க. மொத்தமாக ஒரு 10 மாடு பக்கமாக 2 கண்ணுக்குட்டி அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட அந்த சமயத்தில் இருந்துச்சு. ஓரளவுக்கு பணத்தெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதத்தில் இன்னொரு 5 மாடு. அந்த ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களாம் நல்லா தினைக்கும் வந்து ஸ்கூலில் அனுப்புகிறாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பையன் வந்து ஒரு 10th படிச்சுட்டு இருக்க சமயத்தில் நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ஸ்கூலில் வந்து இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இவங்க தான் வந்து போகிறாங்க, அந்த மாதிரி வந்து நல்லா படிக்க மாட்டேறான், நிறைய வந்து சேர்ந்துட்டு ஸ்கூலே வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம், நம்ம வந்து நல்லா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், இவன் வந்து படிக்க மாட்டேறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு

ஈவினிங் டைமில் அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் அந்த கொட்டாயில் வந்து ஒரு சின்ன ஒரு பல்பு தான் இருக்கும், டிவி அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த ஒரு லைட்டு வெளிச்சத்தில் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டே வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து வெளியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா அதாவது பொண்ணு பையன் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய பொண்ணு பையன். அப்போ அவங்க பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, அதாவது நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இதே நிரந்தரம் கிடையாது, இப்போ நீயும் வந்து படிக்க மாட்டற, நீ நல்லா படிச்சினாதான் நம்ம வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அவங்க பையன் வந்து நல்லா வந்து தொடர்ச்சியாக வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே நல்லா படிக்கிறாங்க. அதாவது ஸ்கூல்லாம் வந்து லீவ் போடாமல் எங்கேயும் வந்து ஸ்கூல் வந்து போகாமல் வேற எங்கேயும் நிறைய இடத்துக்கு வந்து போவார், ஸ்கூல் வந்து லீவ் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து போகாமல் தொடர்ந்து வந்து அவர் வந்து நல்லா படிக்கிறாரு. தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: எங்கடா சுரேஷ், விறுவிறுன்னு போயிட்டு இருக்க.
2: மச்சான், அம்மா காய் வாங்கிட்டு சொன்னாங்க, அதான் மார்க்கெட் வரைக்கும்.
1: ஓ அப்படியா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு காய் மட்டும் வாங்க சார், உன்னை வெட்டி போடுவோம்.
2: என்னைய விட்டுற காயா? அது என்ன காயிடா?
1: கத்திரிக்கா?
3: Too much.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் சொல்லிட்டே இருக்கேன். இன்றைக்கி யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, வளர்மதி அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு எண்ணம் வந்து நம்ம வந்து சொந்தமாக வந்து ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்றது அவங்க ஆரம்பத்துலேயே, அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க குழந்தைங்கள் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா வந்து அவங்க படிக்கிறாங்க, காலேஜுக்கெலாம் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை வந்து அவங்களுக்கு கிடைக்குது, கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான ஒரு சம்பளத்தில் அவங்க பையன் வந்து ஒரு வேலைக்கு வந்து போகிறாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுக்குது. அப்படியே வந்து காலங்கள் போகுது, அவங்க பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க பையனுக்கும் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து 20 மாடுகள் வந்து இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து ரொம்பவே வந்து சம்பாதிச்சாங்க, அவங்க நினச்ச மாதிரியே வந்து சம்பாதிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா தோப்பு, அதில் 1 ஏக்கர் வந்து விற்கிற மாதிரி வந்து, அதாவது அந்த ஒரு நிலத்துக்காரங்களுக்கு அந்த விற்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்திருக்கு. அதனால் விற்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஏக்கர் அதாவது ரொம்ப முன்னாடி இருக்க இவங்க கொட்டாய்க்கு, கொஞ்சம் பின்னாடி இருக்க இவங்க கொட்டாய்க்கு பின்னாடி இருக்க. இப்போ அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு வீடுலாம் வந்து கட்டிட்டாங்க பல வருடங்களுக்கு அப்புறமா. அப்புறம் அந்த ஒரு ஓட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு 1 ஏக்கரை வந்து விற்கிறதுக்கான ஒரு பிளான் பண்ணுறாங்க. நாம்ளே வாங்கிக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்களும் சரி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வந்து பணம் இருந்துச்சு, ஆனால் அந்த நிலத்த அளவுக்கு வந்து இல்லை. அப்புறம் அவங்க பையன் வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, சரி சம்பளம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோன் வாங்கி இவங்க கிட்ட இருக்க பணத்தையும் வந்து சேர்த்து அந்த ஒரு 1 ஏக்கர் லேண்டை முதல்ல வாங்குறாங்க. அவங்க அதில் சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு, அப்புறம் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்களுடைய அந்த காலங்கள் அப்படின்றது வந்து போயிட்டே இருக்கு. அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், இன்னும் வந்து கொஞ்சம் லேண்ட்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கொஞ்சம் விவசாய நிலங்கள் வாங்கி ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அப்போ நிறைவேறிச்சு. அதே மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பையன் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க, அவங்க கடன்லலாம் வந்து அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஏக்கர் வந்து லேண்ட் வாங்குறாங்க. தொடர்ந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த வளர்மதி, அவங்களுக்கு இருந்த நிறைய நினைவுகளை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க, இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8